0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: பதினஞ்சு வயசு. இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
5: அர்த்தமாயிட்டா ராஜா.

அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நினைக்கல, அது தமிழ் FM நீங்க பாட்டு கேப்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா 89.4?
3: ஹா நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: In association with
6: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழே.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தரும் விதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். சிங்கத்திற்கும் நரிக்கும் அதனுடைய செயல்பாடுகளிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் நிச்சயம் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டிருந்தால், அதனுடைய உருவத்திலிருந்து தொடங்கி வெளிப்படையாக தெரிகின்ற சில வித்தியாசங்களை நாம் கண்டிப்பாக பட்டியலிட்டிருப்போம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட நமக்கு நல்ல பாடமாக அமையக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு சிங்கத்திற்கும் நரிகளுக்கும் உண்டு. அது என்ன என்று கேட்டால், சிங்கம் தன் உணவுக்கான இரையை எப்படி தேர்ந்தெடுப்பது, அதை எவ்விதத்திலெல்லாம் முயற்சி செய்து வேட்டையாடுவது என்பதை பற்றி சிந்திக்குமாம். ஆனால் நரிகள் சிங்கம் எதை வேட்டையாடும், அப்படி வேட்டையாடுகின்ற அந்த இரையை அது உட்கொண்டது போக மீதம் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்குமாம். சிங்கத்திற்கும் நரிகளுக்கும் இடையிலே இங்கே குறிப்பிடப்படுகின்ற வித்தியாசம் மிக மிக மிக முக்கியமானது. சிங்கம் தான் உணவு உண்பதற்கு தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வேட்டையாடுகின்ற திறத்தை, தன்னுடைய வேகத்தை, பாய்ச்சலை, கூரிய நகத்தை சார்ந்திருக்கிறது. ஆனால் நரிகள் தாங்கள் உணவு உட்கொள்ள சிங்கத்தை சார்ந்திருக்கின்றன. இந்த வித்தியாசம்தான் சிங்கத்தை காட்டினுடைய அரசனாக உயர்த்துகிறது. நாமும் இந்த உலகத்திலே முதன்மை பெற வேண்டும், பெருமை பெற வேண்டும் என்று நினைத்தால், வெற்றி பெறுவதற்கு, சாதிப்பதற்கு நம்முடைய திறமையை, நம்முடைய உழைப்பை மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய வெற்றிக்காக நாம் தான் கடினமாக முயற்சிக்க வேண்டும். அன்பின் அடிப்படையிலே, தோழமையின் அடிப்படையிலே நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கலாம். ஆனால் வெற்றிக்காகவும், நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்துவதற்காகவும் மற்றவர்களினுடைய உழைப்பை, முயற்சியை நாம் சார்ந்திருக்க கூடாது. அது நமக்கு தனித்துவத்தை தராது என்பது மட்டுமல்ல, மற்றவர்களினுடைய உழைப்பை நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வது என்பது தவறும் கூட இல்லையா? ஆகவே நமது திறமை என்ன, நாம் எந்த அளவிற்கு கடினமாக உழைக்கலாம், நாம் எந்த அளவிற்கு தொடர்ச்சியாக முயற்சிக்கலாம், இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இதிலே நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். நம்மையே ஆதாரமாக கொண்டு அகிலம் போற்றுகின்ற விதத்திலே நாம் வளர வேண்டும். இந்த எண்ணமும் அதன் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய முயற்சிகளும் சிறப்பான முறையிலே வெளிப்படுகின்ற நாளாக நம் அனைவருக்கும் அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது புத்தம் புது காலை.

நேயர்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பயணங்களின் போது பல அற்புதமான காட்சிகள், சிறப்பான அர்த்தத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்ப்போம். அப்படி நான் பார்க்கக்கூடிய ஒன்று, ஒரு கணவன் மனைவி பயணப்படுகிறார்கள் என்றால் பல நேரங்களிலே மனைவி பாரம் சுமக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய பைகளை எல்லாம் கணவன் சுமந்து கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல கணவருக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மனைவி மொத்த பாரத்தையும் தான் சுமந்து கொண்டு செல்வதையும் பார்த்திருக்கிறோம். உள்ளபடியே இது விருப்பத்தின் பேரிலே அவர்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கும், அல்லது ஒருவர் கட்டாயப்படுத்தி இன்னொருவர் செய்யக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் அந்த பாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சுமக்கிறார்கள். இதைவிட என்னை பெரிதும் மகிழ்விக்கக்கூடிய காட்சி என்ன தெரியுமா? கனமான பையனுடைய இரண்டு காதுகளையும் இருவரும் சேர்ந்து பிடித்துக் கொண்டு ஆனந்தமாக நடந்து போகின்ற தம்பதிகள் இருக்கிறார்களே, உண்மையிலேயே அந்த பகிர்வை நாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். அதை ஒரு பாடமாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் சுமக்கிறேன் என்று இணையரிலே ஒருவர் தீர்மானிப்பதை விட இருவரும் சேர்ந்து சுமப்போமே, பாரத்தை இருவரும் பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த சுமை குறைந்ததினுடைய மகிழ்ச்சியையும் இருவரும் சேர்ந்தே அனுபவிப்போம். இப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலும் கூட எல்லா பொறுப்புகளையும் எல்லா நன்மைகளையும் எல்லா பெருமைகளையும் ஒருவரோடு ஒருவர் சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் வாழ்க்கை என்பது அத்தனை பிடிமானம் உள்ளதாக இருக்கும். எந்த நேரத்திலும் ஒருவர் மீது ஒருவர் வருத்தம் ஏற்படாது, கோபம் ஏற்படாது. அப்படியே வந்தாலும் கூட அது சட்டென்று சிறிது நேரத்திற்கெல்லாம் காணாமல் போகின்ற அளவிற்கு இந்த பகிர்ந்து கொள்ளுகிற குணாதிசயம் ஒரு அற்புதமான பிடிப்பை ஒருவர் மீது ஒருவருக்கு ஏற்படுத்தி இருக்கும். இது தம்பதியர்களுக்கு மட்டுமேயான வழிகாட்டுதல் அல்ல. சக மனிதர் யாராக இருந்தாலும், அவர் உறவோ நட்போ உடன் பணிபுரிபவரோ அல்லது உடன் பயணிக்கக்கூடிய ஒரு புதியவரோ யாராக இருந்தாலும், அந்த சூழலினுடைய தேவைகளை, அந்த சூழல் வழங்குகின்ற பயன்களை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொண்ட வண்ணம் இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தை நாம் மேற்கொண்டுமையானால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை நமக்கு எப்போதும் வழங்கிய வண்ணம் இருக்கும். சர்வ நிச்சயமாக அங்கே சுமைகள் குறையும், சுகங்கள் கூடும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: செழித்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. 1878 தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் எடிசன் எலக்ட்ரிக் லைட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை முதன் முதலாக இந்த தினத்தில் துவங்குகிறார். மின்சார பல்பினுடைய பயன்பாடு இன்றைக்கு பல விதங்களிலே பரிணாம வளர்ச்சி அடைந்து உலகம் முழுக்க ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஆதாரமாக இருந்தது எடிசன் அவர்களினுடைய கண்டுபிடிப்பு தான். தான் கண்டுபிடித்த அந்த கருவியை, அந்த உபகரணத்தை தயாரித்து விற்பனை செய்வதற்கான ஒரு நிறுவனத்தை அவர் 1878 இதே தினத்திலே துவங்குகிறார். பிற்காலத்திலே இந்த நிறுவனம் மின்சார விளக்கை பற்றிய மென்மேலும் பல ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கவும் காப்புரிமை பெறுவதிலே கவனம் செலுத்துவதற்கும் இந்த நிறுவனத்தை அவர் துவங்கினார். பின்னாளிலே இது எடிசனுடைய மற்ற நிறுவனங்களோடு சேர்ந்து ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி என்கிற ஒரே நிறுவனமாக ஒன்றிணைக்கப்பட்டது. 1895 ஹென்றி பெர்கி தானியங்களை கொண்டு உணவை தயாரிக்கக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார். ஷ்ரெட்டட் வீட் என்கிற பெயரிலே முதன் முதலாக கோதுமையை கொண்டு பிஸ்கெட் போன்ற ஒரு உணவை அவர் தயாரிக்கிறார். அந்த காலகட்டத்திலே அது மிக மிக பிரசித்தி அடைந்த உணவாக இருந்தது. 1890களிலே வயிற்றுப்போக்கினாலே பாதிக்கப்பட்டிருந்த போது பெர்கி அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்போது அதே போன்ற நோயினாலே பாதிக்கப்பட்ட சக மனிதன் வேக வைத்த கோதுமையை கிரீமோடு சேர்த்து உணவாக எடுத்துக் கொள்வதை பார்க்கிறார். தன்னுடைய நண்பரான வில்லியம் ஃபோர்டு என்பவரோடு இந்த யோசனையை அவர் ஆலோசிக்கிறார். கோதுமையை வேக வைத்து அதை ஒரு ருசியான பண்டமாக தயாரிப்பது. அடிப்படையில் இயந்திரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்காக இருந்த வில்லியம் ஃபோர்டு அவர்கள் பெர்கி அவர்களுடைய யோசனையை செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார். அதை கொண்டு அவர்கள் தயாரித்த அந்த உணவு லிட்டில் ஹோல் வீட் மேட்ரஸஸ், அதாவது தலையணைகளை போல காட்சியளிக்கக்கூடிய கோதுமையால் தயாரிக்கப்பட்ட பண்டம் என்று அது பெயரிடப்படுகிறது. இந்த கருவியை விற்பனை செய்வது இவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதற்காக அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல இடங்களுக்கு அந்த கருவிகளை கொண்டு போய் அந்த பிஸ்கெட் போன்ற உணவை தயாரித்து மக்களுக்கு கொடுக்கிறார்கள். கருவியை காட்டிலும் அந்த பிஸ்கெட்டினுடைய சுவையிலே மக்கள் பெரிதும் மயங்கியதாலே அதுதான் மிக பிரபலம் அடைந்து விட்டது. ஆகவே கருவியை வாங்குவோர் வாங்கிக் கொள்ளட்டும், அதற்கு முன்பு நாம் இந்த பிஸ்கெட்டுகளை விற்பனை செய்வோம் என்று சொல்லி அந்த தொழிலே இறங்கிவிட்டாராம் பெர்கி அவர்கள். இப்படி பல சுவாரஸ்யமான துவக்கங்கள், பயனுள்ள துவக்கங்கள் இந்த தினத்திலே நிரம்ப நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பயனுள்ள பல மாற்றங்கள் இந்த தினம் நிகழ துவங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by ஜாயலுகாஸ். ஜாயலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. தோட்டக்கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் செடிகள் உயரமாக வளர வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்வார்கள். அது என்னவென்று பார்த்திருக்கிறீர்களா? நட்டு பராமரிக்கக்கூடிய செடிகள் நன்றாக வளர்ந்து வரும் பொழுது அது எல்லா திசைகளிலும் கிளை பரப்பி வளரும். பொதுவாக பார்க்கின்ற எல்லோருக்குமே அது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். புதியதாக செடி வளர்க்க துவங்குபவர்கள் அப்படி தான் வளர்க்கின்ற செடி நன்றாக வளர்ந்து வரும் பொழுது அதிலிருந்து ஒரு இலை தானாக உதிர்ந்து விட்டாலும் கூட, அதிலே மலர்ந்த மலர் ஒன்று வாடி வதங்கிவிட்டாலும் கூட தாங்கள் மனம் வாடி போவார்கள். ஆனால் தோட்டக்கலையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களை பாருங்கள், நன்றாக கிளை பரப்பி வளரக்கூடிய செடிகளை பக்கவாட்டிலே கத்தரிப்பார்கள். இவர்களே அதனுடைய கிளைகளை நறுக்குவார்கள். விவரம் புரியாதவர்கள் அதை பார்த்து பதர்வது உண்டு. அச்சச்சோ, நன்றாக வளர்கின்ற செடியை ஏன் நீங்களே இப்படி வெட்டுகிறீர்கள் என்று. உண்மை என்ன தெரியுமா? அப்படி நீங்கள் பக்கவாட்டிலே அந்த செடி வளரும் பொழுது வெட்டினால்தான் அது நன்கு உயரமாக வளரும். அதாவது செடிக்குள்ளே வளர்கின்ற அந்த வீரியம் சிறப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் தாழ அது கிளை பரப்பி வளருவதை தடுத்தீர்களேயானால், உங்கள் செயல்களின் மூலமாக அதை செடிக்கு நீங்கள் உணர்த்தினீர்களேயானால், அது என்ன செய்யும்? தன்னுடைய வளர்கின்ற வேகத்தை மேல் நோக்கி உயர்த்தும். ஆகவே செடி சிறப்பாக வளருவதற்காகவென்று செய்யப்படுகின்ற மிக அவசியமான ஒரு சீர்திருத்தம் தான் பக்கவாட்டிலே வளருகின்ற கிளைகளை நாம நறுக்குவது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், சில நேரங்களிலே வாழ்க்கை நமக்கு தேவையில்லாத சிலவற்றை நம் இடம் இருந்து விலக்கும். நாமும் அதை நம்முடைய அறியாமையாலே இழப்பு என்று நினைத்து, நமக்கு ஏதோ நட்டம் ஏற்பட்டு விட்டது என்று கருதி வருந்துவோம். நம்மை விட்டு விலகுவது எல்லாமே இழப்பு அல்ல. அது மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான ஒரு இழப்பாக இருந்தாலும், பல நேரங்களிலே அது நமக்கு பாதிப்பை தருவதாக தோன்றினாலும் கூட, ஆழமாக உற்று நோக்கும் பொழுது அது நமக்கு நன்மை தரக்கூடியதாகவே அமையும். இறைவனுடைய கருணை எப்போதும் நமக்கு இயற்கையினுடைய விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறது. ஆகவே நம் மீது எந்த போட்டி பொறாமையும் இல்லாத, நம்மோடு எந்த பகையும் இல்லாத இறைவன், நாம் பாதித்தால்தான் லாபம் அடைய முடியும் என்கின்ற இடத்திலே இல்லாத இறைவன், கண்டிப்பாக நாம் வருந்துகின்ற விதத்திலே எதையும் நமக்கு வழங்க மாட்டார். ஆகவே வாழ்க்கை நமக்கு வழங்குவது எல்லாமே நம்முடைய நன்மைக்கானதுதான். அந்த அடிப்படையிலே சில விஷயங்கள் நம்மை விட்டு விலகுவதும் கூட நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை உணர்ந்ததை நாம் உற்று நோக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உண்மை நமக்கு புரியும். ஆகவே எல்லாம் நன்மைக்கே என்கின்ற ஏற்றமுடைய மனநிலையோடு மிக தைரியமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளியையும் நாம் அணுக வேண்டும். அப்படி அணுகினால் நம் வாழ்க்கை என்பது எப்போதுமே வளமானதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையின் அங்கமாக விளங்கக்கூடியதாய் இந்த நாள் நமக்கு திகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You are listening to 89.4.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர்

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: Good morning. A very good morning. காலை வணக்கம். 7:05 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்கிட்ட பேச. குட் மார்னிங்கிறத விட ஜெயிலர் மார்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா ஜெயிலர் 2 படத்தோட FDFS எல்லாம் பார்த்து படம் முடிஞ்சிருக்கோம்ல பயனா? ஏன்னா 3 மணிக்கெல்லாம் ஷோ இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்னும் முடியலையா? ஏன்னா இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கண் விழிக்கிறதே நம்ம ஃபோனில் தானே இல்லையா? ஃபோன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து இந்த காசி தியேட்டர் வெளியில் செம்ம ஹாப்பியாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக சியர் பண்ணிட்டு கூட்டத்தோடு வந்து ஆடிட்டு பாடிட்டு உள்ளே போகக்கூடிய அந்த ஒரு சீன் தான் நான் பார்த்தேன். அதுலேயே வந்து தெரிஞ்சது, என்னதான் வந்து சூப்பர் ஸ்டாரோட டாட்டராக இருந்தாலும் அந்த ஒரு ஃபேன்ங்கிற அந்த ஒரு ஃபீலில் இருந்து அவங்க கொண்டாடிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. அண்ட் தென் அங்கங்கே மற்ற ஊர்களெல்லாம் நடக்கக்கூடிய அந்த FDFS ஷோ, அண்ட் இங்கே நம்ம துபாயில் நடந்த சில FDFS மோமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு என்னோட ஃபீல் ஃபுல்லாக வந்து ஜெயிலர் 2 தான் வந்து நிறைஞ்சிருந்தது. அண்ட் பல பேர் வந்து ஜெயிலர் 2 படத்துக்கான வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. சில பிரபலங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருமே வந்து ஜெயிலர் 2 படத்துக்கான வாழ்த்துக்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஐ திங்க் இன்னும் ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்கல்ல, ஏன்னா இந்த ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாம் வந்து பை 6:00 ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி ஏதோ பெர்மிஷன் கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம், இல்லைனா வந்து 9 மணிக்கு தானே முதல் ஷோ வந்து ஆரம்பிக்கும் சொன்னாங்க. இப்போ நான் பார்த்தனாலும் நியூஸ் சேனல்ஸ்லாம் இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஐ மீன் கவர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு தியேட்டருக்கு வெளியில், ஸ்பெஷலி இந்த காசி திரையரங்குக்கு வெளியில தான் ரசிகர்கள்லாம் வந்து அவ்வளோ உற்சாகமாக பட்டாசெல்லாம் வெடிச்சு ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் தான் பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாருடைய படம் அப்படின்னா அப்படிதானே. ஸோ ஜெயிலர் 2 படம் வந்து வெற்றி அடையட்டும், நல்லாயிருக்கும் நம்புறேன் நான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து யார்கிட்டயாவது கேட்போம், யாராவது FDFS பார்த்துட்டு இப்போ திருப்பி போயிட்டு இருக்கீங்களா வீட்டுக்கு, ஜெயிலர் 2 பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க 800-8940. சரி, ஐ லவ் டு நோ. இப்போ யாராவது கேட்டுட்டு இப்போ கால் பண்ணாலும் சரி, இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நான் திருப்பியும் ரிமைண்ட் பண்ணுறேன், ஜெயிலர் 2 பார்த்தாச்சு எப்படி இருக்குங்கிறத சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கால் மீ. அதர்வைஸ் நம்ம வழக்கம் போல் நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம கூட ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஊரில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கணுங்கிற ஒரு தாட்டோடு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கேட்கணும். ஓ மை காட், பார்த்துட்டீங்களா ஜெயிலர் 2? நிறைய பேர் கால் பண்ணுறீங்களே. ஹலோ, குட் மார்னிங்.
1: ஹலோ, ஹாய், குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுகிறீங்க?
1: ராஜ்குமார் பேசுறேன்.
0: ராஜ்குமார், என்ன படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா?
1: பார்த்துட்டு ட்ரை பண்ணி போயிட்டு
0: இருக்கேன். சூப்பர், எப்படி இருந்தது படம்?
1: நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல் மிரட்டி விட்டாங்க.
0: அப்படியா? ஓகே.
1: வில்சன் அந்த ஹியூமர்ல வேற லெவல் வச்சு செஞ்சிருக்காரு. தலைவரும் பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காரு.
0: ஓ வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்.
1: சோ பாப்பு, அப்புறம் இன்னொரு ஆக்டர் பேர், அவர் பேர் தெரியல, ஆனா அவரும் எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க.
0: ஓகே.
1: கேமியோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு.
0: ஓகே.
1: செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க, மித்தபடி படம் வேற லெவல்.
0: எண்டிங் ஒரு
1: மாதிரி நல்லா நைஸா முடிச்சுட்டாங்க, எமோஷனலா வச்சு முடிச்சுட்டாங்க.
0: ஓ ரியலி, வெரி நைஸ். அப்போ ஓவராலா வந்து சூப்பர் படம் இல்லையா? நல்லா பாக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். தலைவரோட என்டர்டெயின்மென்ட்
1: ஃபேமிலிக்கு ஜெயிலர் 1 டெம்ப்ளேட் தான் இது.
0: ஓகே.
1: கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாப்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வொர்க் அவுட் ஆன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வொர்க் ஆகல, மித்தபடி படம் ஆஃப்லலாம் பயங்கர கிளாப்ஸ்.
0: அப்படியா? ஓகே. தலைவரோட இன்ட்ரோ சீன்லாம் எப்படி இருந்தது?
1: அதெல்லாம் வேற லெவல். சிம்பிளா இருந்தாலும் ஒரு மாதிரி மியூசிக், அணியோட மியூசிக்ல வேற லெவல்ல இருந்துச்சு.
0: Oh, very nice, very nice. Anyway, thank you. Okay, definitely, இல்லையா? Nice, nice, nice. அப்புறம் என்ன ஆஃபீஸ் போணுமா இதுக்கப்புறம்? எத்தனை மணிக்கு?
1: அபுதாபில பிக் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா தூங்கல. மறுபடியும் 3 மணிக்கு நம்ம வாஃபி சிட்டி மால்ல தான் படம் பார்த்தோம்.
0: ஓ துபாய் தான்.
1: துபாய் தான் போய் பார்த்துட்டு இப்போ ஆபீஸ். 9 மணிக்கு போனோம்.
0: அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ஓட்டமான ஓட்டம் தான். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கால், ஹேவ் எ கிரேட் டே. பாய் பாய் பாய். தலைவருக்காகனா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் நாங்கள் போவோங்கிறது தான் வந்து ரசிகர்கள் ஒரு ஒரு முறையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒருத்தர்கிட்ட கூட கேட்டுடலாம் படம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஹாய், குட் மார்னிங்.
2: ஹாய், குட் மார்னிங். கேட்குறாங்க,
0: யார் பேசுறீங்க?
2: கரீம் பேசுறேன், அபுதாபிலேருந்து.
0: சலீமா?
2: கரீம், கரீம்.
0: கரீம், ஹாய் கரீம். அப்புறம் சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது?
2: படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் சூப்பரா இருந்துச்சு, சென்டிமெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் ஓவர்ல வர கேரக்டர்ஸ் நிறைய வருது, இதுல சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கு,
0: நல்லா இருக்கு இல்லையா?
2: அனிருத் பிஜிஎம் செமையா இருந்துச்சு.
0: தனியா போனீங்களா? என்ன
3: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
3: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
2: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
4: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
2: உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056-415-4242.
3: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
5: ஜோய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
0: ALD Sana Garden. 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
8: Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: ஹாஸ்டல் மார்னிங் வித் கீர்த்தனா. UAE update
1: brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: இன்னைக்கு காலையில ஜெயிலர் 2 செலிப்ரேஷன்னா நேற்றுக்கு ஈவினிங் குளோபல் வில்லேஜ் சீசன் 31 செலிப்ரேஷன். அப்பப்பா அதுவும் அகேன் இன்ஸ்டாகிராம் ஃபீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. குளோபல் வில்லேஜோட 31st சீசன் இஸ் நவ் ஒஃபிஷியலி ஓப்பன். ஜாலியாக போகலாம். இந்த வாரத்திலிருந்தே இல்லை, குளோபல் வில்லேஜ்க்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து எங்கே போகலாம், என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் கோ டு குளோபல் வில்லேஜ். அண்ட் குளோபல் வில்லேஜுக்கு நேற்றுக்கு நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. சி, நேற்றுக்கு புதன்கிழமை, பிஸியான வீக் டே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. UAE residents, அதுவும் எப்படி ஃபேமிலிஸோட போயிருக்காங்கன்னா பாருங்களேன். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு, யூனோ வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு. இப்போ தான் ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்துட்டு இருந்தேன், அதில் 5 வயசு குழந்தைலாம் கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க நேற்றுக்கு சீசன் 31st ஓப்பனிங் நைட்டுக்காக. பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. அகேன் அவங்களுடைய அந்த யூனோ சிக்னேச்சர் கன்ஃபெட்டி ஷவரோட ஓப்பன் பண்ணி அந்த கேட் கிட்ட மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடி அங்கே லைவ் பெரேடில் வந்து கொண்டாடி. இட் வாஸ் ஸோ நைஸ் டு வாட்ச் எவ்ரி திங். அண்ட் அதில் பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா, எல்லாரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி லேட்டாக போனால் நாளைக்கு நாங்கள் ஸ்கூல் கூட வந்து, ஐ மீன் நாளைக்கு ஸ்கூல் இல்லை, அதனால வி ஆர் பிளானிங் டு கோ லேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கூல் இருக்கு, இருந்தாலும் வந்து பரவாயில்ல, வி வில் ஸ்கிப் தட் அப்படிங்கிற மாதிரி 6 மணியிலிருந்து நேற்றுக்கு கொண்டாட்டங்கள் ஓயாமல் நடந்திருக்கு குளோபல் வில்லேஜில். அண்ட் இம்முறை அகேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 29 பெவலியன்ஸ் வித் மோர் தென் 90 கல்ச்சர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி, மோர் தென் 200 அட்ராக்ஷன்ஸ், 250 டைனிங் ஆப்ஷன்ஸ் சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காக்கு வந்து தனியாக ஒரு பெவிலியன் கொடுத்துருக்காங்க, அது வந்து அகைன் ஹைலைட் ஆக பார்க்கப்படுது இந்த வருஷம். அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சில ரைட்ஸ் எல்லாமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ், குளோபல் வில்லேஜோடைய 31st சீசன் இஸ் நவ் ஒஃபிஷியலி ஓப்பன். வீக்கெண்ட் வேற கிட்ட வந்தாச்சு, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
3: என்னக்கண்ணா 91 போடு.
4: என்னது

0: பாட்டாச்சு கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
2: brought to you by Basha Bhai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: பாத்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
2: Tamil 89.4.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
5: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Saiba Jewelers, where traditions shine and celebrations glow.
7: We'll be back after a short commercial break.
8: Guys, 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 dirham ஷாப்பிங் வவுச்சர், 20 பேரை ரெஃபர் பண்ணா 200 AED. அப்படியே ரெஃபர் பண்ண பண்ண ஏறிக்கிட்டே போகும் gift.
4: இப்போ ஏன் கோல்ட் வாலெட்ட டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் எஃப்எம் ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஷாப்பிங் வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
8: இதுதான் மேட்ரே. ஏன் கோல்ட் வாலெட்ல as low as 1 dirham ல இருந்து நீங்க கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். வித்ட்ராயல் கூட ரொம்ப ஈஸி. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க பாப்போம்.
3: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தல இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
8: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
3: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
9: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
3: நிறைவேறும்
10: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்யஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
11: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனைய வாங்குங்க.
13: டாப்ஷெல்லில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா டாப்ஷெல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
14: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
15: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till

0: பா, தீபாவளி ஃபீவர் வந்தாச்சு இல்லையா? ஓ மை காட், தீபாவளி அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் தான். முன்னெல்லாம் வந்து நம்ம டிவியெல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், படம் பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு நடுவில் வந்து இந்த தீபாவளி ஆட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இப்போ ரேடியோ மூலமாக கிடைக்குது இல்லை? ஏன்னா ரேடியோவில் நம்ம பாட்டு கேட்கும்பொழுது ஓர் பேச்சுக்கு நடுவில் வந்து இந்த தீபாவளி ஆட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஆஹா தீபாவளி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆஃப்கோர்ஸ் நம்ம அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்பொழுதோ இல்லை பேக் இன் இந்தியா இருந்தப்போ செலிப்ரேட் பண்ண மாதிரி அவ்வளவு இங்கே நம்மளால் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும், அஃப்கோர்ஸ் என்னதான் வந்து இந்த கண்ட்ரி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி, சப்போர்ட்டிவான கண்ட்ரினாலும் கூட நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் தான் எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது வேறு லெவலில் இருக்கிற ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். பட் அவங்கள மட்டும்தான் வந்து மிஸ் பண்ணுறோம். எனிவே இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, தீபாவளி வந்தாச்சு. என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் ஊருக்கு போக போகிறீங்க தீபாவளிக்கு? நடக்கட்டும் நடக்கட்டும். எனிவே 7:49 ஆகுது பாருங்க, பேச்சை குறைச்சி பாட்டு தான் அதிகமாக நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ தீபாவளி சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் மனஸ்தோட்டமேட்டு வேறு உங்களுக்கு நான் கொடுக்கணும். டிராஃபிக் வேறு இருக்குது, எங்கே டிராஃபிக் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்ங்கிறத உங்ககிட்டயே கேட்குறேன்.
1: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT-ஐ நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஆல் ரைட், நம்ம ராசல்கோர் ரோடு தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது. ராசல்கோர் ரோடில் ஒரு 3 கிராஷஸ் பார்க்க முடியுது என்னால். மர்ஹபா மாலுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதுக்கப்புறம் மர்ஹபா மால் தாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு 3 கிராஷ் வந்து எனக்கு தெரியுது. டுவர்ட்ஸ் ராசல்கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா போகக்கூடிய அந்த ஒரு டைரெக்ஷனில் இதுதான் வந்து இப்போதைக்கு அன்யூஷுவலாக எனக்கு தெரியுது. 611 எப்படி இருக்குது? 611 இஸ் நாட் பேட் ஆக்சுவலி. ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் இருக்குது, கன்ஜிஷன் இல்லை. 311 பரவாயில்லையே, இன்னைக்கு கண்டினியூஸாக டிராஃபிக் இருக்கும். பட் அங்கங்கே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கு, கொஞ்சம் கன்ஜெஷனும் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இது யாரு, E88. ஆமா, E88 அல்தேத் ரோட்ல வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் நல்லா இருக்கு. 311 கம்பேர் பண்ணும்போது அல்தேத் ரோட்ல இன்னைக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இதுதான் இப்போதைக்கு அன்யூஷுவல் டிராஃபிக். ஓகே, பார்த்து டிரைவ் பண்ணுங்க. டிராஃபிக் அப்டேட்
1: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT-ஐ நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஓகே, யாருக்கு என்ன பாட்டு வேணும்? 800-8940 அடிச்சுட்டே இருக்கிறோம் நேரமா. ஹாய், குட் மார்னிங்.
3: குட் மார்னிங் மேம்.
0: யார் பேசுறீங்க?
3: நபிசல்.
0: யாருங்க?
3: நபிசல். நபிசல்
0: நபிசல் ரேடியோ கேட்டு பேசிட்டு இருக்கீங்களா நீங்க?
3: ஆமா மேடம்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, போன்லயே கேட்கும்.
3: என்ன
0: பாட்டு கேக்கலாம்? திருவாரூர் பக்கம் நான் சின்ன வயசுல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாட்டு பிளே பண்றேன், ஒரு பிரேக் அப்புறமா. சரியா? ஓகே பாய். சரி, நான் என்ன பண்றேன்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வந்து கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து படிக்கிறேன், ஏன்னா இப்போ டைமே இல்லை. ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா வந்து நம்ம அபிசல் கேட்ட பாட்டு வேற ஃபுல்லா கொடுக்கணுமா, அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நான் பாக்கிறேன். ஸோ பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 8 மணிக்கு மேல கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளோட, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேசுவோம்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
4: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3,000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அந்தேரா.
5: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் DIPயை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
6: ஏ, ஏதாவது ஹெல்ப்?
7: அந்த துணியை கொஞ்சம்.
6: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
7: ஏதாவது ஹெல்ப்?
6: கரண்ட் போயிடுச்சுமா?
7: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிட்டர்ஜென்ட் அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyothi Lab.
8: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
9: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.
10: You are with Kirtana on Mersal Morning.
11: For details, call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by
1: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
0: Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் சில விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் அமீரகத்தில் இருந்து சவுதி செல்லும் பயணிகள் மாற்று திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றனர். சிலர் சவுதி அரேபியாவின் மாற்று நகரங்கள் அல்லது பஹ்ரைனுக்கு விமானத்தில் சென்று அங்கிருந்து சாலை வழியாக ரியாத் பயணத்தை தொடர்கின்றனர். அதே நேரத்தில் துபாயில் உள்ள சில பயணிகள் வழக்கமான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் வரை காத்திருக்கின்றனர். ரியாத் நகருக்கு நேரடி விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் தலைநகரை அடைய பயணிகள் மாற்று வழிகளை தேடி வருகின்றனர். சிலர் வேறு நகரங்களுக்கு விமானத்தில் சென்று அங்கிருந்து சாலை வழியாக ரியாத் செல்லும் முறையை பயன்படுத்துகின்றனர். சில பயணிகள் சவுதி அரேபியாவின் தமாம் வழியாக ரியாத் செல்கின்றனர். மேலும் சிலர் பஹ்ரைனை இடைநிலையாக பயன்படுத்தி அங்கிருந்து சாலை வழியாக ரியாத் செல்கின்றனர். சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் இந்த பயண மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் ரியாத் விமான நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒரே நாளில் ஹோர்மூஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மூழ்கிய சம்பவமும் சவுதி அரேபியாவின் ரியாத் மீது ஹூதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அறிவித்த சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை வெளியிட்ட தகவலின்படி ஹோர்மூஸ் நீரிணையில் ஒரு சரக்கு கப்பல் கடற்படை கண்ணிவெடியில் சிக்கி மூழ்கியுள்ளது. கப்பல் தீப்பிடித்த பின்னர் மூழ்கியதாகவும் அதில் 2500 மேற்பட்ட கண்டெய்னர்கள் இருந்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. கப்பல் அனுமதியற்ற மற்றும் ஆபத்தான கடல் வழித்தடத்தில் பயணித்தபோது கண்ணிவெடியில் சிக்கியதாக IRGC கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முக்கியமான விவரங்கள் இன்னும் தெளிவாகவில்லை. கப்பலில் இருந்த ஊழியர்களின் நிலை குறித்தும் உடனடி தகவல் வெளியாகவில்லை. இதனிடையே சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட 2 சரக்கு கப்பல்கள் அடையாளம் தெரியாத எரிகணைகளால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் 1 நீரில் மூழ்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
2: தமிழக செய்திகள்.
3: பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் தாக்கப்பகுதியை குறைக்கும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் தாக்கப்பகுதியை குறைக்கும் முடிவை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஒரு காலத்தில் அடையாறின் உட்புறத்தில் தொடங்கி பக்கிங்ஹாம் கால்வாய் வரையிலும் கிண்டி முதல் சிறுசேரி வரையிலும் 15,000 ஏக்கரில் பரந்து விரிந்திருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இப்போது வெறும் 1,725 ஏக்கராக சுருங்கியுள்ளது. இத்தகைய இயற்கை பாதுகாப்பு அமைப்பை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் தாக்கப்பகுதியை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் அறிவிக்கப்பட்ட 8,397 ஏக்கர் பரப்பளவில் இருந்து 316 ஏக்கராக குறைக்க முடிவு செய்துள்ளோம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சதுப்பு நிலங்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆணையத்தின் இந்த முடிவு கடும் கண்டனத்துக்குரியது என்றும் வானதி சீனிவாசன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.

0: இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு இறுதிக்கட்டத்தில் உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் சற்று தேக்க நிலையை எட்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறி ஒரு வாரத்துக்கும் மேலான நிலையில் எஸ் ஜெய்சங்கர் இந்த நேர்மறையான கருத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நாங்கள் சில முடிவுகளுக்காக காத்திருக்கின்றோம், இதுகுறித்த முழு விவரங்களையும் இப்போது பகிரங்கமாக வெளியிடுவது சரியாக இருக்காது என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தக அமைச்சரும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியும் இரு நாட்டு தலை அதிகாரிகளும் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டுள்ளதாகவும் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். அமெரிக்கா போன்ற பெரிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கவனிக்க வேண்டிய ஒன்று அந்த நாட்டுக்கும் நமக்கும் இடையிலான ஒப்பந்தம், மற்றொன்று போட்டி பொருளாதார நாடுகளுடன் ஒப்பிடும் போது நமது நிலை என்ன என்பதுதான். போட்டியிடும் அனைத்து நாடுகளுமே இன்னும் ஒப்பந்தத்தை இறுதி செய்யாததால் அந்த பகுதி முழுமையாக தெளிவடையவில்லை என்றும் அவர் கூறினார். எனினும் இருநாட்டு வர்த்தக அமைச்சர்களும் இதனை சரி செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். எனது கணிப்புப்படி இந்த வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைவில் ஒரு சுமூகமான முடிவை எட்டும் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இலங்கை செய்திகள். இலங்கை வழியாக போலி வர்த்தக ஆவணங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருட்களை இந்தியாவுக்கு கடத்தி வந்ததாக கூறப்படும் ஒரு கடத்தல் வலையமைப்பை இந்தியாவின் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் கண்டுபிடித்துள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய நிதியமைச்சகத்தின் தகவலின்படி இந்த கடத்தல் நடவடிக்கையில் 73 லட்சம் கிலோகிராமுக்கும் அதிகமான பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பாறை உப்பு இடம்பெற்றுள்ளது. இதன் மதிப்பு 315 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் 9 இறக்குமதியாளர்கள் கடந்த 2026 மார்ச் முதல் முந்த்ரா மற்றும் காண்ட்லா துறைமுகங்கள் வழியாக மொத்தம் 295 கண்டெய்னர்களில் இந்த பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியாவில் கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் இந்த சரக்குகள் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் மூலம் கொழும்பு துறைமுகம் வழியாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் பொருட்களின் உண்மையான பாகிஸ்தான் நாட்டின் மூலத்தை மறைப்பதற்காக போலி வர்த்தக ஆவணங்கள் தயாரித்து பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 11 வரை இந்திய அதிகாரிகள் சிறப்பு நடவடிக்கை மேற்கொண்டு சந்தேகத்துக்குரிய சரக்குகளை அடையாளம் கண்டனர். இதன் ஒரு பகுதியாக சுமார் 140 மெட்ரிக் டன் பாறை உப்புடன் 5 கண்டெய்னர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியாவுக்கு எதிரான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ஓட்டங்களை பெற்றது. அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய அணித்தலைவர் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ஓட்டங்களை அதிகபட்சமாகவும் இறுதி வரை களத்தில் நின்றும் பெற்றுக் கொடுத்தார். ஷஃபன் ரதஃபோர்டும் 49 ஓட்டங்களை இறுதி வரை களத்தில் நின்று பெற்றுக் கொடுத்தார். ஷிம்ரன் ஹெட்மாயர் 33 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். ரோமன் பவல் 24 ஓட்டங்களுடனும் ஜுவல் ஆண்ட்ரூ 21 ஓட்டங்களுடனும் களத்தில் நின்றனர். 248 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இந்திய அணி 19.3 ஓவர்களில் 223 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணி சார்பில் சஞ்சு சாம்சன் அதிகபட்சமாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். திலக் வர்மா 43 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். மேற்கிந்திய தீவுகளின் பந்துவீச்சில் கீபோ பால் 5 விக்கெட்டுகளையும், குடாகிஷ் மோட்டி 2 விக்கெட்டுகளையும், ருமாரியோ ஷெப்பர்ட் மற்றும் ஷமார் ஸ்பிரிங்கர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்த வெற்றியுடன் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இந்திய அணிகள் 2-2 என்ற நிலையில் சமநிலையில் உள்ளன. நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக ஷாய் ஹோப் தேர்வானார்.
2: Brought to you by Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
0: 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் துபாய் சுங்கத்துறையின் மொத்த பண பரிவர்த்தனைகளில் 99.3% டிஜிட்டல் அல்லது பணமில்லா முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துபாய் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. இது 2025 ஆண்டில் பதிவான 99.4% மற்றும் 2024 ஆண்டின் 99.2% என்ற அளவுடன் ஒப்பிடத்தக்கது. இதன் மூலம் துபாயில் சுங்க கட்டணங்கள் உள்ளிட்ட அரசு சேவைகளுக்கான பணமில்லா மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் தொடர்ந்தும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. துபாய் கேஷ்லெஸ் திட்டத்துக்கு ஆதரவாகவும் சுங்கச் சேவைகள் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஒருங்கிணைத்து நடைமுறைகளை எளிதாக்கவும் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்தவும் வர்த்தக நடவடிக்கைகளின் செயற்திறனை அதிகரிக்கவும் துபாய் சுங்கத்துறை தொடர்ந்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
0: Weather update. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பல பகுதிகளிலும் வானம் ஓரளவு தெளிவாகவும் சில நேரங்களில் மேகமூட்டத்துடனும் காணப்படும். பிற்பகலில் இடியுடன் கூடிய மேகங்கள் உருவாகும் நிலையில் நாட்டின் கிழக்கு மற்றும் உள்ளக மேற்கு பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 38°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும். குறிப்பாக அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 38°C வரையிலும் துபாயில் 37°C வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். மணிக்கு 50 km வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.

ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜெயிலர் ஃபீவர் அப்படியே ஹையா ஓடிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா ஓபன் பண்ணும்போது நம்ம ரம்யா கிருஷ்ணன் வேற இருக்காங்க இல்லையா? ஸோ ரம்யா கிருஷ்ணன் வந்து படம் பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறதுக்காக. ஸோ அவங்க கிட்டயும் வந்து கேட்டப்போ ஷீஸ் ஆல்சோ லைக் சோ எக்ஸைட்டட். இது வந்து கொண்டாட்டம், தீபாவளி பொங்கல்லாம் எப்படி நம்ம கொண்டாடுவோமோ அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம். நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுனா இருக்காதா பின்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஷீ வாஸ் சோ எக்ஸைட்டட். அவங்களும் நடிச்சிருக்காங்க வேற ஜெயிலர் படத்துல. அண்ட் இன்னொரு ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரு சின்ன குழந்தை, அது எல்கேஜி படிக்குது. நான் எல்கேஜி படிக்கிறேன், எனக்கு சூப்பர் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு தியேட்டர் வாசல் ஐ திங்க் கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன், எங்கூர் பக்கம் தான் ஒரு குழந்தை வந்து பேசிட்டு இருக்கு. அதை பார்க்கும்பொழுதுதான் அல்ல, இத்தனை ஆண்டுகளும் கடந்து இப்போ நேத்துக்கு பிறந்த அந்த குழந்தை வரைக்கும் இல்லையா, எல்கேஜி படிக்குதுன்னா என்ன அதுக்கு ஒரு 4-5 வயசு இருக்குமா, அவ்வளவுதான். ஸோ அந்த குழந்தை வரைக்குமே வந்து ரொம்ப ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா சும்மா கிடையாது இல்லையா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால மட்டும்தான் வந்து அப்படி இருக்க முடியும், அவ்வளவு ரெலவெண்டா இருக்க முடியும். அதனாலதான் வந்து அவர் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய படம் ஜெயிலர் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. சில பேர் டிக்கெட்ஸ் எல்லாம் வின் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் எனக்கு பார்க்க முடியாது, ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய சில பேர்லாம் இருப்பீங்க இல்லையா. உங்களுக்காக தான் வந்து இன்னைக்கு ஈவினிங் நம்ம 89.4 தமிழ் மோட ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் நடக்க இருக்கு, ஜெயிலர் 2 படத்துடைய ஸ்கிரீனிங். அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளாகவே உங்களுக்கு கான்டெஸ்ட் வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிக்கெட் வாங்கினவங்க எல்லாம் மறக்காம வந்துருங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும், எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும் அப்படின்லாம் சரியா. அதனால ஈவினிங் வந்துருங்க, நம்ம டீமோட சேர்ந்து ஜாலியாக நீங்கள் வந்து ஜெயிலர் 2 படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா? ஓகே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வந்து அன்னியன், அதுக்கப்புறம் சிலன் ஒரு காதல் படங்கள் வந்து ரெண்டு பாட்டு கமிங் அவே. பட் பிஃபோர் தட்,
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy in gold wallet.
0: All right, தங்கத்தினுடைய விலையில வந்து மாற்றம் இருக்கு. நேத்துக்கு வந்து சட்டுன்னு அவ்வளோ கம்மி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நேற்று காலையில் வந்து சொல்லும்பொழுது அரௌண்ட் ஒரு 502 திரம்ஸ் பக்கம் இருந்தது, 24 கேரட் தங்கம் 1 கிராம். ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 திரம் தான் இருக்கு. நேற்றுக்கு வந்து மிட் ஆஃப் தி டேல 492 திரம்ஸ் வரைக்கும் கம்மியாகி இருக்கு. நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்தா கடந்த 4 நாட்களில் கிட்டத்தட்ட 2920 ரூபா பக்கம் சவரனுக்கு சரிஞ்சிருக்கு. 1 கிராம் தங்கம் நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு 600 வந்து ஒரு சவரன் தங்கத்துக்கு வந்து 600 ரூபா பக்கம் குறைஞ்சிருக்கு நம்ம ஊரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து ஆபரண தங்கத்தினுடைய விலை 1 கிராம் இருக்கு 13,515 ரூபாயாக இருக்கு. அண்ட் இங்க நம்ம அமீரகத்தில் வந்து லைக் ஐ ஆல்ரெடி செட், 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 500 திரம்ஸ் இப்போ. அண்ட் 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 463 திரம்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by
2: AIM Gold Wallet at download பண்ணுங்க. register பண்றப்போ தமிழ் FM promo code use பண்ணா உங்களுக்கு 20 திரம்ஸ் போனஸ் கிடைக்கும்.

மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
3: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
2: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? நிறைவேறும்
4: நீ
5: மட்டுமா? நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ் னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
3: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும். நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா? அதானே
5: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
6: ஹலோ அபுதாபி மக்களே,
7: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப். Call 056-357-9474.
5: ஏ உனக்கு தெரியுமா, பிரியங்கா சோப்ரா அவங்க ஸ்மைல் என்ஷூர் பண்ணிருக்காங்க. ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் சார் அவங்க வாய்ஸ் என்ஷூர் பண்ணிருக்காங்க.
8: ஆமா, ஆக்டர் ரொம்ப எதுக்கு இன்ஷூர் பண்ணாங்க?
5: இப்போ அது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? அல்பஸ்தான் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
8: இல்லே.
5: மோட்டார் இன்சூரன்ஸ், லேபிலிட்டி இன்சூரன்ஸ், இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ், ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏவியேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ். Call 055-333-424. அல்புஸ்தான் இன்சூரன்ஸ், டிவிஷன் ஆஃப் தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சின்ஸ் 1982.
9: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
10: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா?
5: லவ் ஸ்டோரி?
10: ஹா.
5: ஹாரர்?
10: ஹா.
5: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
10: ஆ.
5: த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
10: எல்லாமே சொல்லுவேன்.
11: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
12: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
13: ALD Sana Garden. 2.75 cents sir, verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
12: Co-sponsored by
13: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இந்த வருஷம் வந்து சில பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம துபாய் ஷார்ஜாவினுடைய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. நம்ம அல்தாவுன் ரவுண்ட் அபவுட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ஷார்ஜால. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம துபாயில பார்த்தோம்னா துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அல் சத்வா ரவுண்ட் அபவுட்டோடைய ப்ராஜெக்டை முடிச்சுட்டாங்க. இனிமே வந்து அது அல் சத்வா ரவுண்ட் அபவுட் கிடையாது, அது வந்து ஒரு சிக்னலைஸ்ட் இன்டர்செக்ஷனாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து ரவுண்ட் அபவுட்டுக்கு பதிலாக சிக்னலாக மாத்தினதுக்கான காரணம் என்னன்னா, அகேன் ஒரு ரவுண்ட் அபவுட்ல வந்து ஒரு பெரிய கண்ட்ரோல் இருக்காது இல்லையா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு கோஆர்டினேஷன்ல நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருப்போம். இதே சிக்னல் அப்படிங்கும் பொழுது கரெக்டா கொஞ்சம் ஆர்கனைஸ்டா போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளுக்கு நாள் வந்து சத்வா சைட்ல ஸ்பெஷலி இந்த சத்வா ரவுண்ட் அபவுட் வழியா டிராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கே தெரியும் எவ்வளவு கன்ஜஸ்டட் ஆகுது, வாகனங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுற அந்த காரணத்தினால மக்கள் நிறைய பேர் அந்த ரவுண்ட் அபவுட் பயன்படுத்துற அந்த காரணத்தினால எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குன்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டின் காரணமாக இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன என்ன இப்போ பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, வெயிட்டிங் டைம் அண்ட் டிராஃபிக் கியூ வந்து அப் டு 60% வரைக்கும் கம்மியாகுதான் பீக் அவர்ஸில், அண்ட் ஜேர்னி டைம் வந்து அப் டு 50% உங்களுக்கு வந்து கட் ஆகுங்கிற மாதிரி நம்ம ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கடந்த சில மாதங்களாக நடந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் இந்த இன்டர்செக்ஷன் வந்து 2nd December ஸ்ட்ரீட்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக் டுவர்ட்ஸ் ட்ரேட் சென்டர் அண்ட் அல்சத்வாவை வந்து கொஞ்சம் கூடி சீராக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தி ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் சத்வாக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸையும் இந்த ப்ராஜெக்ட் கனெக்ட் பண்ணும். இந்த புது லேஅவுட் வந்து டிராஃபிக் மூவ்மெண்ட்டை இந்த ரூட்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதோட சேர்த்து முக்கியமா பஸ்ஸஸ்க்கு இந்த ஏரியாக்குள்ள என்டர் ஆகி வெளியில போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் டிலேஸ் கம்மியாகும், ஸ்மூதர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இருக்கும், அதனால மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஷேக் ஜாயத் ரோடுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸுக்கும் இருக்கிற அந்த ஆக்சஸையும் இம்ப்ரூவ் பண்ணுது, இன்க்ளூடிங் ட்ரேட் சென்டர், அல் பதயா, அதுக்கப்புறம் அல் ஜஃபீலியா, அல் ஹுதேபா அண்ட் ஜுமேரா. ஓகே, ஸோ அந்த பக்கம் இனி டிராவல் பண்ணுறவங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய்.
0: Update. Brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ்எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Saiba Jewelers, where traditions shine and celebrations glow.
4: We'll be back after a short commercial break.
1: ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
5: என்ன கொண்டு நாளும் நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
7: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
6: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
1: நிறைவேறும்
6: பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
8: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்.
6: இது என்ன புது சாப்ட்வேரா?
8: அதான் இல்ல, யுஏஇல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
6: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்ட்டா?
8: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
8: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
1: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
3: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷனல் தானே?
9: ஏதாவது ஹெல்ப்?
10: அந்த துணியை கொஞ்சம்.
9: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
10: ஏதாவது ஹெல்ப்?
9: கரண்ட் போயிடுச்சுமா?
10: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Lab.
1: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
8: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
11: காயிரங்காவேடு சேயுகிர்வாள்.
8: எஸ், an evening of melody and nostalgia. Bloomline Events presents Ragalayam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
1: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.
2: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்பர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்பர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்சுக் அந்தேரா.
2: பெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
3: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
2: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
1: நிறைவேறும்
3: எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணணும்.
2: அப்ப ஏன் நம்ம கோல்டு வாங்க கூடாது?
3: எப்பா கோல்டா, அவ்வளவு காசு எல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றேன்,
2: அத பத்தி நீ டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல் இன்வெஸ்ட்மெண்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வோல்ட் பிளஸ் ஆப்ல.
3: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
2: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்டு வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வோல்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்டு வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
3: அட இது நல்லா இருக்கேப்பா. தோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர். Mersal Morning brought to you by
7: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
8: Co-sponsored by Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
9: brought you by Kalyan Jewelers.
10: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
11: Time check.
12: Time check.
9: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாடு ஆளுநர் அர்லிக்கரை சந்திக்க உள்ளார். சென்னை கிண்டி லோக் பவனில் இன்று மாலை 4 மணிக்கு இச்சந்திப்பு நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டுக்கு முழு நேர ஆளுநராக அர்லிக்கர் நியமிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் நேரில் வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்த நாளில் அவர் நாட்டிற்கு ஆற்றிய அரும்பணிகளை நினைவு கூர்ந்து போற்றி வணங்குகின்றேன் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அப்துல் கலாமின் உயரிய சிந்தனைகளையும் தொலைநோக்கு பார்வையையும் நம் மனதில் நிறுத்தி வளமான மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்கிட இந்நாளில் உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் பிரபல யூடியூபர் த்ரூவ் ரத்திக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றதாக கூறப்படும் காணொளியொன்றை அவர் வெளியிட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த காணொளி ஏற்கனவே நீக்கப்பட்ட பின்னரும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் காணொளியில் இடம்பெற்றதாக கூறப்படும் கருத்துக்கள் மற்றும் அதன் மறு பதிவேற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் வெலிகம கப்பரத்தோட்ட பகுதியில் 100 கிலோகிராமுக்கும் அதிகமான பெருந்தொகை ஹெரோயின் போதைப் பொருள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 120 பொதிகளில் இருந்து குறித்த ஹெரோயின் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: அல் அலாயிஸ் ரயில் நிலையத்தை ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கும் புதிய நடைபாலம் இன்று திறக்கப்பட உள்ளது. துபாயில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அல் அலாயிஸ் எதிஹாத் ரயில் நிலையத்தையும் ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்தையும் நேரடியாக இணைக்கும் புதிய நடைபாலம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளது. இந்த நடைபாலம் மூலம் ரயில் மற்றும் மெட்ரோ சேவைகளுக்கு இடையே பயணிகள் எளிதாக மாறிச் செல்ல முடியும். இது பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையிலான இணைப்பை மேலும் மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: யுக்ரைன் பயன்படுத்தும் சில ஆயுதங்கள் எவ்வளவு வேகமாக செல்ல முடியும் என்பதிலும் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங்க் இணைய வலையமைப்புடன் தொடர்ந்தும் இணைந்திருக்கும் திறனிலும் அமெரிக்க அரசு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கலாம் என்று ஈலோன் மாஸ்க் தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் போர்த்தள நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றி வருகின்றது ஸ்டார்லிங்க். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு யுக்ரைன் திடீரென அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வேக கட்டுப்பாடுகள் தங்களது போர்க்கள நடவடிக்கைகளில் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தது. இந்நிலையில் ஸ்டார்லிங்க் தொடர்பான கட்டுப்பாடுகளுக்கு பின்னால் அமெரிக்க அரசின் தலையீடு இருக்கலாம் என்று மஸ்க் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ATP ஷங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் இன்று ஆடவர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளின் காலிறுதி ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் காலிறுதி ஆட்டத்தில் கிறிஸ்டியன் ஹாரிசன், நீல்ஸ் குப்சி ஆகியோர் ஜேக்கப் மற்றும் மார்க் வால்னர் ஆகியோருக்கிடையே பலப்பரீட்சை நடத்தி வருகின்றனர். இதேவேளை ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று ஆர்தகே மற்றும் அலெக்சாண்ட்ரோ ஆகியோர் பல பரீட்சை நடத்தவுள்ளனர். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்வரவ் அலெக்ஸ் டி மினோருடன் பல பரீட்சை நடத்தவுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வந்து நான் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டேன், படிக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுல நிறைய பேர் வந்து எனக்கு ஜெயிலர் பத்தி தான் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து நீங்க படம் பார்க்கும்போது, FDFS பார்க்கும்பொழுது அங்க அந்த படத்தோடைய அந்த டைட்டில் கார்டெலாம் கூட நிறைய பேர் எனக்கு போட்டோவெல்லாம் எடுத்து அனுப்பியிருந்தீங்க. ஆமா, எனக்கு வந்து மதன் அனுப்பியிருந்தாரு, இன்னைக்கு தலைவர் தரிசனத்தோட தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபுல் ஆஃப் தலைவர் ஓரா அப்படின்னு சொல்லி வருத்து வருமோ வருத்து அப்படின்லாம் எனக்கு போட்டோ அனுப்பியிருந்தாரு. அப்புறம் வேறொருத்தர் கூட அனுப்பியிருந்தாரு, தி எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறவரு ஒமான்ல இருந்து எனக்கு அனுப்பியிருக்காரு. யா செந்தில், ஓகே செந்தில் ஃப்ரம் சலாலா ஒமான், வாட்ச் FDFS 3 AM ஷோ, மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்ட்டு அவரும் ஒரு சில ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காரு. வேற யாரு, முகமது ஃபயாஸ் வந்து டு நைட் வி ஆர் கோயிங் டு வாட்ச் த மூவி, ஹோப் வி ஹாவ் அ பிளாஸ்ட் அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. வேற இன்னொரு ரெண்டு மூணு பேர்லாம் கூட எனக்கு அனுப்பியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது படம், கட்டாயமா தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணும், அந்த அளவுக்கு வந்து வைப் இருக்கு. ஸோ டு நாட் மிஸ் இட் அப்படின்ட்டு. எனிவே அஃப்கோர்ஸ் தலைவருடைய படம் வந்துச்சுனாலே அது ஒரு கொண்டாட்டம் தான். இன்னைக்கு ஃபுல் நாளைக்கு ஃபுல் அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட் வரைக்கும்மாவது இந்த கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக முகவரியிலிருந்து கீச்சு கிளியே, அண்ட் தென் ரிதம்லிருந்து தனியே தனித்தனியே பாட்டெலாம் வரிசையாக ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இல்லை, லெட் மீ ரிமைண்ட் யூ, நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட புது ஷோரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது நம்ம லார்ஜஸ்ட் ஜுவல்லரி டெஸ்டினேஷனான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட புது ஷோரூம் இப்போ அஜ்மான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து அங்கே வச்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். 89.4 தமிழ் FM நம்ம ஆர்ஜிஎஸ் ஐ திங்க் பிராவோ அண்ட் நிவேதா வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க உங்களை பார்க்கறதுக்காக வர October 18 மாலை 6:30 வரப்போகிறாங்க. ஸோ நீங்களும் வந்துருங்க, நிறைய கிஃப்ட்ஸ் இருக்க போது, ஆன் ஸ்பாட் கேம்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ்ன்னு அப்படியே ஜாலியாக நேற்று ஈவினிங்காக கொண்டாட போகிறோம் தீபாவளி செலிப்ரேஷனை நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட இந்த அஜ்மானில் இருக்கிற லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஷோரூமில் இருக்கிற மலபார் கோல்டன் டைமண்ட் ஷோரூமோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரியா? ஸோ டோன்ட் மிஸ் இட், வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க.
1: Back to back. Brought to you by Malabar Golden Diamonds. In the festive season, Malabar Golden Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: FM. ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: நெல்சன்
0: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
4: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
3: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
5: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
4: அப்ப இன்னைக்கு ஊரெல்லாம் சுத்தி வரணும்.
3: அதெல்லாம் வேணாம், நமக்கு கல்யாண சில்க்ஸ் மட்டும் போதும். எல்லா ஃபேமிலிக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் அங்க ரெடியா இருக்கு.
0: இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் எல்லோரின் ஆசைகளும் நிறைவேறும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
6: 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
7: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
6: இப்பவே UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
7: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல் தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
8: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.
3: 4242
0: கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
4: இது நல்லா இருக்கேப்பா, இப்பவே கோல்ட் வால் பிளஸ் ஆப்ப டவுன்லோட் பண்றேன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம இந்திய தூதரகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, தி எம்பசி ஆஃப் இந்தியா அபுதாபி அண்ட் கூடவே சேர்ந்து கவுன்சிலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துபாய் அண்ட் நார்தர்ன் எமிரேட்ஸ் வந்து ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கான் நம்ம இந்தியர்கள் கிட்டேருந்து, இந்தியன் நேஷனல்ஸ் கிட்டேருந்து. சில கம்பெனிஸ் வந்து விசா அண்ட் எமிக்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி தரோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அண்ட் யூஏயில் கூட அந்த மாதிரி இருக்காங்களா சில பேர், சில ஏஜென்சிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, இந்த மாதிரி வேற நாடுகளில் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து பணம் பெறிச்சு கடைசியில் அவங்களை ஏமாத்திடுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை வந்து ரெசிடென்ட் விசா சர்வீசஸ் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அவங்க ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வழியாக தான். சோஷியல் மீடியாவில் வந்து ஆட்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் அதில் வந்து அவங்க கொடுக்குற ஆட்ஸ் வந்து அப்படியே நம்புற மாதிரியே இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஒரு தேவையில் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒன்று ரெசிடென்சி விசா எடுத்துக்கணும் இல்லை வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா எடுக்கணுங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸோடு இருப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கிறவங்க கண்ணில் சிக்கிற மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக டார்கெட் பண்ணி அப்ளிகன்ஸ் கிட்டேருந்து ஃபீஸை கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ப்ராமிஸை மட்டும் நம்பி நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணிடாதீங்க அண்ட் எந்த ஒரு ஏஜென்சியாலையும் விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்கவே முடியாது. அண்ட் எந்த கவர்மெண்ட் வந்து விசா இஷ்யூ பண்ணதோ அவங்க அவங்க கையில் மட்டும்தான் இருக்கே ஒழிய வேறு எந்த ஏஜென்சியாலையும் 100% உங்களுக்கு விசா வாங்கி தரேன்னு அவங்க கேரண்டி சொன்னாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நம்பாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அக்யூரேட் அண்ட் அப்டேட்டட் விசா இன்ஃபர்மேஷனுக்கு அப்ளிகன்ஸ் எப்போவுமே அந்த கன்சர்ன் கவர்மெண்ட்டோ இல்லை எம்பசி வெப்சைட்டுக்கோ போய் பார்க்கணும் அண்ட் தேர்ட் பார்ட்டியை நம்பிடவே நம்பிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க.
0: Update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: Mercil Morning brought to you by
3: ALD Sana Garden 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
2: Co-sponsored by
3: Alansari Exchange unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panna with Alansari Exchange.

பிரியாணி 50% டிஸ்கவுண்ட்ல மண்டே டு சாட்டர்டே டேக் அவே லவ் வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ வெறும்

0: பாத்தியா.
1: Brought to you by Basha Bhai Biryani, Wasal Hub, Block 4, Karama.
2: Tamil, 89.4.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடவும் இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
5: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Saiba Jewelers, where traditions shine and celebrations glow.
2: We'll be back after a short commercial break.
6: Hello Abu Dhabi makale,
7: inda deepavalila unga sonda veetukana kanava nijama karidiya. Tamil Nadu's most trusted builders nama DAG developers mudal muraya Abu Dhabi ku varanga ungalkaga ekka chakka special NRI offers oda
6: Chennai and Coimbatore projects oda apartment villas residential plots ipa neengalum vaangalam. Coming 17th and 18th October morning 10 AM to 7 PM
7: Grand Millennium Alwada Hotel la Abu Dhabi Central bus station pakkathla DAG team ah meet pannuvaanga. Inda special opportunity ah miss panniradinga. Inda deepavali unga sonda veetla da. New light, new beginnings with DAG developers. Call 056-357-9474.
3: Festival time la Anitha's family mattum assathala irukanga. Avloda podava chance illa.
5: Last year avloda husband oda Deepavali outfit kuda smart ah irundhuchu.
3: Andha embroidery lehenga la avloda ponnu evlo alaga irundha theriyuma.
8: Mummy, enak indha vaati sahara set da venum.
5: அப்ப இன்னைக்கு ஊரெல்லாம் சுத்தி வரணும்.
3: அதெல்லாம் வேணாம், நமக்கு கல்யாண சில்க்ஸ் மட்டும் போதும். எல்லா ஃபேமிலிக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் அங்க ரெடியா இருக்கு.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் எல்லோரின் ஆசைகளும் நிறைவேறும். கல்யாண சில்க்ஸ் UAE.
9: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
10: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க.
3: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
11: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
3: என்னது, நிஜமாவா?
4: நிஜமாதான். 100 dirhams லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
12: Lulu, where the world comes to shop.
13: Hey, look, easy.
5: Sana. Sana, sodda urle sodda boy edorada marriage solita.
3: Sana perle vaangidalam. Vidu.
5: Ha, epdi?
3: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free. Indha offer அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
5: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
11: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
4: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
11: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Ragalayam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
4: Ippave qtickets.com visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
10: Traffic update.
5: Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
4: VAT-ஐ நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
3: அன்யூஷுவல் டிராஃபிக்னு எதுவும் இல்லை. ஆனால் நம்ம 311 இருக்கு இல்லையா, 311 ஒரு
0: ஒன்று ரெண்டு மூணு கிராஷஸ் எனக்கு தெரியுது டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல, இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஷார்ஜா, அண்ட் தென் இந்த சாலிட் வேஸ்ட் டம்பிங் ஏரியா இருக்கு இல்லையா, கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 5th நினைக்கிங்க மேப்ல காட்டுது, அங்க வந்து ஒரு கிராஷ் ஆகியிருக்கு. இது ரெண்டு தான் இப்போதைக்கு அன்யூஷுவலா தெரியுது. அண்ட் ஏர்போர்ட் ரோடுமே கொஞ்சம் கன்ஜெஷனோடு தான் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் என்ன ரோடு இது, D83லையுமே வந்து ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு ரிபாத் ஸ்ட்ரீட்ல எங்க தெரியுமா, இது நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டி கிட்ட யா, ஸோ அங்க வந்து ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அவ்வளவுதான், மற்றபடி வந்து ரோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு, ஸோ சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
14: Traffic update. Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
15: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
14: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
16: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
17: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
16: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
8: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
16: நிறைவேறும்
18: நீ
19: மட்டுமா, நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ் னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
20: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும். நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா? அதானே
19: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
21: ஹலோ அபுதாபி மக்களே,
22: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா, தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
22: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்.
23: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
24: செழித்தையும் தமிழே ஒளி

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are with Kirtana on Mirasol Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale. Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts sent

0: சகோதரர் அர்லீக்கர் செயற்பட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவரை முழுநேர தமிழ்நாடு ஆளுநராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்தார். சென்னை அம்பத்தூரில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் விஜய் இன்று திறந்து வைத்தார். 56 மெகாவோட் மின்சார திறனுடன் 4,900 சர்வர் ரேக்குகளை கொண்ட பிரம்மாண்ட தரவு மையத்தை முதலமைச்சர் விஜய், சிங்கப்பூர் துணை பிரதமர் கான் கிம் யோங் இணைந்து திறந்து வைத்தனர்.
1: இந்திய செய்திகள்.
0: அமெரிக்க குடியுரிமை மற்றும் இந்தியாவின் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் அட்டை வைத்துள்ள நடிகர் இம்ரான்கான் அக்டோபர் 28 இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது ஆகஸ்ட் கிராந்தி மைதானத்தில் அவர் தடுத்து வைக்கப்பட்டதை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க குடியுரிமை பெற்றுள்ள இம்ரான்கான் இந்தியாவின் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் அட்டையையும் வைத்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது இன்ஃபுளுவன்சா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அதன் பிரதான தொற்று நோயியல் நிபுணர் விசேட வைத்தியர் பாலித கருணாபீப தெரிவித்துள்ளார். எங்களின் கண்காணிப்பு அமைப்பினூடாக கடந்த 3 முதல் 4 வாரங்களாக இன்ஃபுளுவன்சா நோயாளர்களின் அதிகரிப்பை எம்மால் அவதானிக்க முடிவதாக அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
0: வளைகுடா நாடுகள் வான் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை கண்டறிந்து உளவு தகவல்களை பகிர்ந்து நிகழ்நேரத்தில் தங்களது பதில் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைந்த வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அமீரகத்தின் மூத்த தூதரக நிபுணர் ஒருவர் தெரிவித்தார். நவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்பட்ட தருணத்தில் இருந்து இலக்கை தாக்கும் வரை சில நிமிடங்கள் மட்டுமே இருப்பதால் நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பே முக்கியமான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் முகமது இப்ராஹிம் அல் தஹீரி தெரிவித்துள்ளார். சீனாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் நீண்ட காலமாக தாமதமாகி வந்த புதிய சாலை பாலம் திறக்கப்பட்டுள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் இந்த பாலம் திறக்கப்பட்டுள்ளது. சீனா வடகொரியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது. மேலும் அணுவாயுத திட்டம் காரணமாக வடகொரியா எதிர்கொண்டு வரும் கடுமையான சர்வதேச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் சீனா அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய ஆதரவாக இருந்து வருகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர சகலத்துறை ஆட்டக்காரரான கேமரூன் கிரீன் காயத்தில் இருந்து முழுமையாக குணமடைந்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று ஆஸ்திரேலிய அணியின் தலைமை பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மேக்டொனால்ட் தெரிவித்துள்ளார். ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த போட்டி எதிர்வரும் தென்னாப்பிரிக்காவின் கெபர்ஹா நகரத்தில் தொடங்குகிறது. கேமரூன் கிரீன் வயிற்று பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் அவதிப்பட்டு வருகின்றார். இதன் காரணமாக டர்பனில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் பங்கேற்கவில்லை.
2: Business update. Business update.
3: Brought to you by
4: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
0: கடந்த வர்த்தக அமர்வில் ஒரு வாரத்தில் இல்லாத அளவுக்கு குறைந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயரத் தொடங்கியது. இதன்படி தங்கத்தின் விலை 1% அதிகமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முந்தைய அமர்வில் ஏற்பட்ட சரிவுக்கு பிறகு இந்த மீட்சி ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1.17% உயர்ந்து 4,134.66 உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை 0.35% உயர்ந்து 55.96 உள்ளது. அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை சந்தை நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 499.75 உயர்ந்தது. நேற்றைய சந்தை நிலவரத்துடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலை சுமார் 7 திரம்ஸினால் உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 8 திரம்ஸ் உயர்ந்து 462.75 உள்ளது.
2: Business update.
3: Brought to you by
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் ஜோஹோ.

0: tmi.ac/books.
1: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10-12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். விஷால் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு இந்த படத்துல இல்லையா? செல்லமை படத்துல காதலிக்கும் ஆசை இல்லை பாட்டு ஸ்பெஷலி விஷால் அண்ட் ரீமா சென்னுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துல. நல்லா ஜாலியான ஒரு டைம் பாஸா இருக்கும். ஆனா பரத்துக்குள்ள அப்படி ஒரு வில்லன் இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் அகைன் பரத்துமே வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர், ஒரு வெர்சடைலான ஒரு ஆக்டர். என்ன ஒரு கேரக்டரா இருந்தாலும் வந்து ஹில் கிவ் ஹிஸ் 100% அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. காதல் படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம மறக்க முடியும் இல்லையா? எனவே ஸோ செல்லமையில இருந்து அந்த பாட்டு கேட்டாச்சு. அடுத்ததான் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு சங்கமம் ரிதம் படங்கள் இருந்தாலும் வரிசையாக நான் பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். சரி, தீபாவளிக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்றுன்னா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? நகை வாங்கணுமா, எங்கே வாங்கணும், எவ்வளோ உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, என்ன ஏது, அந்த லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு தரும். இப்போ அதில் அடுத்தபடியாக வந்து புது ட்ரெஸ் இல்லாமல் தீபாவளி எப்படி? ஸோ அதுவும் நம்ம ஊரில் வந்து தீபாவளி கொண்டாடும் பொழுது கடைக்கடியாக ஏறி இறங்கி நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த ஷாப்பிங் ஃபீலே. ஸோ அதே ஃபீல் வந்து உங்களுக்கு இங்கே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கல்யாண் சில்க்ஸ் நீங்கள் போகலாம். கல்யாண் சில்க்ஸோடைய பெரிய ஸ்பெஷலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அதே கலெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் அதே விலையில வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம UAE ஃபுல்லாக. ஸோ அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஒன்றுனா நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாம். அண்ட் என்டையர் ஃபேமிலிக்குமே ஏற்ற நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த தீபாவளிக்காக இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சபடி எல்லாரோட ஆசையும் நிறைவேற மாதிரியான அமேசிங் தீபாவளி கலெக்ஷன்ஸ் கல்யாண் சில்க்ஸ் UAE-ல இருக்கு. ஸோ உங்கள் தீபாவளியை கல்யாண் சில்க்ஸோட பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸஸோட கொண்டாடுங்க. சரியா? எப்போவுமே வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனா என்னென்னா சின்ன வயசில் எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அப்பா வந்து அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய ஜாப்ல இருந்தாரு. ஸோ முக்காவாசி நேரம் பார்த்தா நானும் என் அம்மா என் தங்கச்சி மட்டும்தான் வீட்டில் இருப்போம். அப்போ என்ன ஆகும்னா தீபாவளிக்கு ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி இல்லை ரெண்டு நாள் முன்னாடி தான் போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக தீபாவளிக்கு வந்து வீட்டுக்கு வருவார் அப்பா. ஆனால் என்னன்னா ஜாலியாக இருக்கும். அப்பா எப்போ வருவார், நம்ம வந்து பட்டாசு அப்புறம் புது துணியெல்லாம் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆல்மோஸ்ட் அந்த புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் போயிடும். நம்மளோட சைஸுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸும் வந்து போயிடுமா? ஸோ லாஸ்ட் மினிட்ல ஷாப் பண்ணுறதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். பட் இருந்தாலும் ஃபேமிலியோட சேர்ந்து ஷாப் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்டாக இருந்தால் என்ன எப்பயா இருந்தால் என்ன அந்த ஃபீலே தனிதான் இல்லையா? ஸோ இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி இப்போ உங்களோட தீபாவளிக்கு இங்கே இருக்காங்கன்னா யூ ஆர் சோ பிளெஸ்ட். ஸோ உங்கள் ஃபேமிலியை ஃபுல்லாக கூட்டிட்டு நீங்கள் கல்யாண் சில்க்ஸ்க்கு போங்க, தீபாவளிக்கு ஷாப் பண்ணுங்க.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்கள். செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
2: இருக்கவே இருக்கு. Zoho Books.
1: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
2: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
1: So all under one roof, கரெக்ட்டா?
2: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
4: ஏய், ஏதாவது ஹெல்ப்?
5: அந்த துணியை கொஞ்சம்.
4: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
5: ஏதாவது ஹெல்ப்?
4: கரண்ட் போயிடுச்சுமா?
5: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிட்டர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Lab.
6: Hello, Abu Dhabi மக்களே,
7: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவ நிஜமா கரடியா? தமிழ்நாடு's most trusted builders, நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October, morning 10 AM to 7 PM,
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
8: உனக்கு தெரியுமா, பிரியங்கா சோப்ரா அவங்க ஸ்மைல் என்ஷூர் பண்ணிருக்காங்க, ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் சார் அவங்க வாய்ஸ் என்ஷூர் பண்ணிருக்காங்க.
9: ஆமா, ஆக்டர் ரொம்ப எதுக்கு இன்ஷூர் பண்ணாங்க?
8: இப்ப அது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? அல்பஸ்தான் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
9: இல்லே.
8: மோட்டார் இன்சூரன்ஸ், லியபிலிட்டி இன்சூரன்ஸ், இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ், ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏவியேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. Albustan Insurance. Call 055-333-424. Albustan Insurance, Division of Danya Group of Companies, since 1982.
10: Hey macha, Dubai la business start pannalana oru periya idea irukda.
11: Hey super ra, appo office enga? License la eduthiya? Business setup la ready ah?
10: Ayyo, idea mattum da ready, mattadala enakku oru idea illa da.
11: Adukku da United Business Formations irukanga. Om business requirements ku yetha setup options, license, visa, bank and all legal document services pathi avanga kitta kelu, avanga paathupanga.
12: கிட்டயும் பிசினஸ் ஐடியா இருக்கா? அப்போ யோசிச்சுட்டே இருக்காதீங்க, அடுத்த ஸ்டெப் நோக்கி நகருங்க. யுனைடெட் பிசினஸ் ஃபார்மேஷன்ஸ், உங்க ஐடியா, உங்க பிசினஸ், உங்க நெக்ஸ்ட் பிக் மூவ். லெட்ஸ் கெட் யுவர் பிசினஸ் ஜர்னி ஸ்டார்டட். அல் இத்திஹாத் பில்டிங், ஆப்போசிட் தேரா சிட்டி சென்டர், துபாய். கான்டாக்ட் 050-512-736.
13: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
14: ஆனா எனக்கு கிடைச்சது
15: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
14: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
15: நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
12: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
3: Mercil Morning, brought to you by
12: ALD Sana Garden. 2.75 cents, verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
3: Co-sponsored by
12: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு.
1: Incoming.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு நாளும் நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஜோய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: ஹலோ அபுதாபி மக்களே,
6: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
5: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
6: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call
7: 0566 358 1100.
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: நடக்கவிருக்கு.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஓணமே கொண்டாடி முடிக்கல, அதுக்குள்ள நவராத்திரி வந்தாச்சு, அடுத்து தீபாவளி வரப்போகுதே இல்லையா. அண்ட் நவராத்திரிக்கு வந்து இந்த வருஷம் நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்டடா உங்க வீட்டு கோலு போட்டோஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அனுப்பல அப்படின்னா உங்க வீட்டுல அழகா கோலு எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா. நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் உஜாலா டிடர்ஜென்ட் பிரசன்ஸ், உங்க வீடு நம்ம கோலு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அண்ட் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜைபா ஜுவல்லர்ஸ். அவங்க கொடுக்கக்கூடிய அழகழகான கிஃப்ட்ஸோட தான் வந்து உங்க வீடுகளுக்கு எல்லாம் ஒரு ஒரு நாளும் நாங்க வந்துட்டு இருக்கோம் உங்க வீட்டு கோலு எல்லாம் பாக்கிறதுக்கு. சோ ஃபார் இட் இஸ் பின் அமேசிங். வழக்கம் போல உங்களுக்கு கேட்கவே வேணாம், டின்னர் சாப்பிடாம விடமாட்டேன் அப்படின்ட்டு நான் போனப்போ அப்படிதான். ரொம்ப ஒரு அன்பான ஒருத்தர் நம்மளுடைய லிஸ்னர், அவர் வீட்டுக்கு போனப்போ அந்த அந்த வீட்டு டோர் கிட்ட போகும்போதே கம கம கமான வாசனை, அவ்வளோ ஏதோ குக் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வந்து அன்பால் அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கேருந்து நீங்கள் எப்படி சாப்பிடாம போறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய அந்த அன்புக்கு நாங்கள் அஃப்கோர்ஸ் அடி பண்ணிடுறோம் எப்போவுமே. அண்ட் அந்த அன்புக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லா சாப்பிட்டு அவங்க வீட்டு கோலு எல்லாம் பார்த்துட்டு அவங்க இல்லை குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்க, அழகாக அவங்க பாட்டெலாம் பாடினாங்க, எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கிளம்பினேன். எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டு கோலுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் வீட்டு கோலு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து 0502528940க்கு வாட்ஸ்அப் பண்ணி வைங்க. ஓகே, அது செலக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம 89.4 தமிழ் மார்ஜிஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவோம் சரியா. மறக்காமல் நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா. ஓகே, நான் ரேப் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்கே இருக்கு அப்படிங்கிறத இன்னும் ஒரு முறை பார்த்துடலாமா.
1: Traffic update. Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: அடடே, இன்னொரு மாற்றம், நிறைய ரோட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் கன்ஜெஸ்டடா இருந்தது, இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரிலீஃப் இருக்கு. 100% டிராபிக் ஃப்ரீயா எல்லாம் இருக்காது, இருந்தாலும் சொல்றேன். வேற எங்கேயும் அன்யூசுவல் டிராபிக் இல்ல, 311ல கொஞ்சம் இருக்கு, அப்புறம் E11ல இருக்கு, அவ்வளவுதானே தவிர கிராஷஸ் எல்லாம் இப்போதைக்கு எனக்கு மேப்ல பார்க்கும்பொழுது எதுவும் கிடையாது. வழக்கமா இந்நேரத்துல என்னென்ன ரோட்ஸ் டிராபிக் இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கு. ஜாலியா டிரைவ் பண்ணுங்க.
1: Traffic update. Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: ஓகே, வெளியில வந்து திடீர்னு இப்ப சூரியன் மேல ஒரு கவர் போட்ட மாதிரி ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் ஏகமூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. வாட்ஸ் ஹேப்பனிங், வானிலை மாறுதோ? ஷார்ஜா கல்பா, சாரி ஷார்ஜா கோர்ஃபகானா மசாஃபி பக்கமா? ஆமா, நல்ல மழை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஒரு சில இடங்கள்ல வந்து ஆலங்கட்டி மழை எல்லாம் இருந்தது. ஒன்னு ரெண்டு பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட மெசேஜ் அனுப்புனீங்க, ஏன்னா நான் சொல்லுவேன்ல மழை பெஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. அதை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு சில பேர் மெசேஜ் எல்லாம் அனுப்புனீங்க, தேங்க்யூ சோ மச். ஸோ யா, மழையும் வாங்க பெஞ்சிட்டு இருக்கு, இனி அடுத்து ரெஸ்டே கிடையாது நமக்கு. ரெஸ்டே இல்லாம நம்ம வந்து ஓடோடு ஓடு போறோம். நவராத்திரி, தீபாவளி, அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் வரும், நியூ இயர் வரும், நடுவில் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும். இப்படி பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் வேலையும் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் உங்க உடம்பை நீங்க பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. சாப்பிட தண்ணி குடிக்கவே நேரம் இல்லை, இதுல உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்க எங்க நேரம் அப்படின்னு இருக்கீங்கன்னா நம்ம தான் நேரத்தை ஒதுக்கணும். ஓகே, ஸோ நெக் பெயின், பேக் பெயின், மைக்ரைன் மாதிரியான ஏதாவது நாள்பட்ட வலி வேதனையோட இருக்கீங்கன்னா இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம், நேரம் வண்டியை திருப்புங்க ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக்கு. அவங்களுக்கு 3 கிளைகள் இப்போ இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ்ல ஆரம்பிச்சாங்க, அது இருக்கு. அதுக்கப்புறம் டிஐபி ஜங்ஷன் மால்ல ஒன்னு இருக்கு, அதை தொடர்ந்து இப்போ பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கம் பக்கமா உங்களுக்காக இருக்காங்க, உங்க வலியை வந்து நீக்கிறதுக்காக ஆயு ட்ரீட் ஆயுர்வேதால டாக்டர் கீதா சதானந்தன், மற்ற டாக்டர்ஸ் அண்ட் அவங்க டீம் ஆஃப் தெரபிஸ்ட் சரியா. ஸோ டைம் எடுத்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போயிட்டு வாங்க. எனக்கு பெருசாக அதுவும் வலியெல்லாம் இல்லைப்பா, நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த யூனோ மெயின்டெனன்ஸ் லைக் ஹேர், ஸ்கின் அண்ட் அப்பப்போ வந்து நம்ம உடம்புக்கு இந்த அபியங்கம்னு சொல்லுவாங்க, வண்டர்ஃபுல்லாக இருக்கும். நானே வந்து அதுக்கு ஒரு பெரிய ஃபேன். நல்ல வாசனையான ஆயுர்வேதிக் ஆயிலெலாம் மேலே போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீம் பாத் எடுத்துட்டு அவங்க கொடுக்குற நல்ல அந்த சுட சுட தண்ணி ஒரு அந்த ஆயுர்வேதிக் டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் டே எழுந்திருக்கும் பொழுது. ஸோ டூ கிவ் ஆல் தேட் உங்களோட உடம்புக்கு சரியா. அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம பாடி வந்து ஓடும். இன்னும் சில வருஷங்கள் ஓட வேண்டிய உடம்பு இல்லையா, அதனால உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க அண்ட் சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. ஓகே, நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பி மெரிசல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆரம் உங்களுக்காக வருது, எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மதுவும் ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரும் நீங்க கண்டு பண்ணுவீங்களா. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் நம்ம ஆப் இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா எப்ப இருந்து ஐ மீன் எப்ப வேணாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நம்மளோட ஷோஸ் பாட் எல்லாத்தையும் சரியா. பாய் பாய்.
3: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. ஹலோ அபுதாபி மக்களே,
4: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
3: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
4: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call 056-357-9474.
5: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்யஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
6: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: குனிஞ்சா நிமிர முடியலீங்க.
8: நிமிர்ந்தா குனிய முடியலையா?
7: ஆமாங்க.
8: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
7: ஆமாங்க.
8: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
7: ஆமாங்க.
8: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ஏன் பண்ண முடியாது?
9: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
6: மெர்சல் மார்னிங் brought you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
6: கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
6: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: கவனத்திற்கு. டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 11 மணி. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மக்கள் பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சிக்கு பதிலாக பயத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அவர்கள் லண்டன் போகின்றார், கர்நாடகா போகின்றார், ஆந்திரா போகின்றார், போகட்டும். அப்படியே உள்ளூரில் உள்ள மளிகை கடைக்கும் ஒரு 8

0: போரா வங்கதேசத்தில் இளைஞர்கள் தலைமையில் நடைபெற்ற ஜென்சி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி குற்றம் சாட்டியுள்ளார். வங்கதேசத்தில் இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் அரசியல் மாற்றங்களுக்கு வழிவகுத்ததைப் போல இந்தியாவிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் சிலர் செயற்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியின் பெயரையும் பிரதீப் பண்டாரி குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: வருமான வரிக்காக பதிவு செய்த நபர்கள் 2025-26 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கைகளை நவம்பர் 30 முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த காலக்கெடுவுக்கு முன்னர் வருமான வரி அறிக்கைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என அறிக்கையொன்றை வெளியிட்டு அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2025-26 மதிப்பீட்டு ஆண்டிற்கான தமது வருமான வரி அறிக்கைகளை இணைய வழி முறைமையினூடாக சமர்ப்பிக்க முடியும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அல் சத்வா ரவுண்டானாவை போக்குவரத்து சிக்னல்கள் கொண்ட சந்திப்பாக மாற்றும் பணியை நிறைவு செய்துள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் பயண நேரம் 50% குறைந்துள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் வாகனங்கள் காத்திருக்கும் நேரம் மற்றும் சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஆகியவை 60% வரை குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு 2 டிசம்பர் ஸ்ட்ரீட் வழியாக ட்ரேட் சென்டர் மற்றும் அல் சத்வா பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களுக்கும் எதிர் திசையில் பயணிக்கும் வாகனங்களுக்கும் முக்கிய இணைப்பாக உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: வடகொரியா தமது கிழக்கு கடற்கரை பகுதியில் கடலில் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் 2 வகையான மூலோபாய குரூஸ் ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளதாக அந்நாட்டின் அரசு ஊடகமான KCNA தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனையின் மூலம் முக்கிய நோக்கம் நாட்டின் போர் தடுப்பு திறன்களின் நம்பகத்தன்மையை ஆய்வு செய்வதும் மூலோபாய ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கடற்படையின் திறனை மேம்படுத்துவதாகும் என்றும் KCNA கூறியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தமது அணியின் முதல் இருதரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 3-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்தாலும் அணியின் நம்பிக்கை அளிக்கும் ஆட்டங்களை முன்னிலைப்படுத்த உள்ளதாக வங்கதேச கேப்டன் நிகர் சுல்தானா ஜோட்டி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வங்கதேச மகளிர் அணி பிரிஸ்பர்னில் நேற்று நடைபெற்ற 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. பங்களாதேஷ் அணியின் ஷர்மீன் அக்தர் மற்றும் ஷோர்னா அக்தர் ஆகியோர் அரைச்சதம் கடந்து அணியின் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்த உதவினர். இறுதியில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. தொடரை முழுமையாக இழந்த போதிலும் ஆஸ்திரேலியாவில் விளையாடிய அனுபவத்தையும் வீராங்கனைகளின் தனிப்பட்ட சிறப்பான ஆட்டங்களையும் எதிர்கால போட்டிகளுக்கான முன்னேற்றமாக பார்ப்பதாக வங்கதேச கேப்டன் நிகர் சுல்தானா ஜோட்டி தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூலதன சந்தை ஆணையம் ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் கட்டமைப்புகளை பங்குதாரர்கள் எளிதாக அணுகும் வகையில் புதிய வசதிகளை மேம்படுத்தியுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட அணுகல் முறைகள் மூலம் முதலீட்டாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் சந்தையில் தொடர்புடைய பிற தரப்பினர் ஒழுங்குமுறை விதிகள் குறித்த தெளிவான புரிதலை பெறவும் தேவையான தகவல்களை எளிதாக கண்டறியவும் முடியும். இதன் மூலம் நிதிச்சந்தையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பது, விதிமுறைகள் குறித்த குழப்பங்களை குறைப்பது மற்றும் சந்தை பங்கேற்பாளர்கள் விதிகளுக்கு இணங்கி செயற்படுவதை எளிதாக்குவது ஆகியவை நோக்கங்களாக உள்ளன.
2: Business update. Brought to you by
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா Group of Companies since 1982. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
4: வாழ்க்கை ஒரு வட்டண்டா.

பேக் டு பேக் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: நெல்சன்
1: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: Hey, ஏதாவது help?
5: அந்த துணியை கொஞ்சம்.
4: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
5: ஏதாவது help?
4: கரண்ட் போயிடுச்சுமா?
5: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Lab.
6: Guys, 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 dirham ஷாப்பிங் வவுச்சர், 20 பேரை ரெஃபர் பண்ணா 200 AED. அப்படியே ரெஃபர் பண்ண ஏறிக்கிட்டே போகும் கிஃப்ட்.
7: இப்போ AIM Gold Wallet டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஷாப்பிங் வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
6: இதுதான் மேட்ரு. AIM Gold Wallet-ல as low as 1 dirham
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: Brought to you by
7: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
10: This hour of Masala Cafe is brought to you by
11: Skin Care, Hair Care, Joint Prachanegal, Stress, Migraine. இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: ஊரே வந்து ஜெயிலர் ஜெயிலர் ஜெயிலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 திரைப்படத்தை இன்னைக்கு சாயங்காலம் நான் வந்து டீம் கூட சேர்ந்து பார்க்க போறேன். ஸோ நிறைய கான்டெஸ்ட்லாம் வச்சிருந்தோம், நிறைய வின்னர்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன் சொல்லியிருக்கோமோ அங்கே வந்துருங்க, நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து படம் பார்த்து இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணலாம். சரியா, வழக்கமாக வெள்ளிக்கிழமை தான் வீக்கெண்ட் வரும், இன்றைக்கே வந்து படத்தை பார்த்து பயங்கரமாக வெறியேற்றிக்கிட்டு நம்ம இன்னையோட சேர்த்து அப்படியே கொண்டாடுவோம். சரியா, வீக்கெண்டை ஓகே ஆர்ஜே மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், மசாலா கேஃபில கேட்டுட்டு இருக்கீங்க, அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, so Dubai Mall Plaza வந்து வரப்போகுது இல்லையா கொஞ்ச நாள்ல. துபாய் ஹில்ஸ் மால் வந்தாச்சு, அதுக்கப்புறம் துபாய் மால் இருக்கு, மால் ஆஃப் எமிரேட்ஸ் இருக்கு, நிறைய மால்ஸ் இருக்கு, கூடவே எக்ஸ்ட்ராவா ஒரு மாலும் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்கை ஸ்கிரேப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை ஒரு ஹிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸே இல்லாமல் கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 8-10 வருஷம் கழித்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் முழுக்க முழுக்க மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றிலாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆல்சோ இதில் வந்து நிறைய எனர்ஜி சேவ் பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து டிஸ்கஸ் செய்யப்பட்டது. பட் என்னதான் ஏகப்பட்ட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது, இன்னமும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த வகையில் தான் இந்த மால் வந்து இருக்க போகுது, துபாய் மால் பிளாசா.
2: Brought to you by 32 years of legacy in gold wallet.
0: Okay, நேத்து வந்து கிட்டத்தட்ட பாருங்க 5 கிராம்ஸ் காலங்காத்தால ஏறிடுச்சுங்க. நேத்து 18 கேரட் 375 இருந்துச்சா, இன்னைக்கு அப்படியே 380.25, 21 443.5, நேற்று 22 கேரட் 456 வரைக்கும் போச்சு, இப்போ 462.75 போயிடுச்சு, 24 கேரட் தங்கம் 499.75 இருக்கு. இதான் இன்னைக்கான கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை திறக்கப்பட்டுள்ளது.
3: association with
4: Tamilnadu's most trusted builder DAG property showcase ippo Abu Dhabi la nadakapogudu coming 17th and 18th October happening at Grand Millennium Al Wada Abu Dhabi
5: nikana 91 pode
6: enadhu
5: 90s nota

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு.
2: In association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
3: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
0: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவ பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Masala Cafe is brought to you by
2: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: ஒருவேளை நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என் சைட்ல இருந்து, எந்த ஸ்பாயிலரும் வந்து சொல்லிடாதீங்க. சரியா, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இவங்க வராங்க, அவங்க வராங்க, வேணாம், நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டு தான் பார்ட்டிக்கு, பட் இருந்தாலும் வி வில் ஸ்டில் என்ஜாய் த மூவி. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். உங்க வீடு நம்ம குழு கேள்விப்பட்டிருப்பீங்க. 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உங்க வீடு நம்ம குழு, உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜெய்பாஸ் வெல்லர்ஸ். ஸோ உங்க வீட்டு குழுவை அழகா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் 0502528940 அனுப்புங்க. அண்ட் கிரியேட்டிவிட்டி தீமை பேஸ் பண்ணி எவ்வளோ லைக் நீங்கள் ஆசையாக அமிச்சிங்க அப்படின்னாலே போதும், நாங்கள் வந்து பாசமாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம், நிறைய சுண்டெல்லாம் சாப்பிடுவோம், சந்தோஷமாக நம்ம வந்து இந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான், 0502528940 நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், அது மாதிரி கேட்டோம். ஓகே, இந்த குழுவுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. ஸோ இந்த சில நாட்களில் நாங்கள் டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட், நீங்கள் வந்து உங்கள் வீடு நம்ம குழுவில் கலந்துக்கலாம். சரியா, இப்போ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. நீங்கள் ஜெயிலர் 2 பார்த்துட்டிங்களா, படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த ஸ்பாய்லரும் இல்லாமல், எந்த சீன்ஸ் பற்றியும் பேசாமல், படம் எப்படி இருக்குது, இதனால் இந்த படம் நல்ல படம் அப்படிங்கிறத சொல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள். சரியா, அது போதும் எனக்கு, வேறு எதுவும் வேண்டாம். நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம், யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: குட் மார்னிங் பிரதர்.
0: மார்னிங், உங்கள் பேர்?
1: முகமது.
0: முகமது, ஜெயிலர் 2 பார்த்துட்டிங்களா?
1: பார்த்தாச்சு.
0: First day, first show, ah?
1: What
0: is your honest review? நீங்களும் கால் பண்ணி பேசலாம், தலைவர் பாட்டு ஒண்ணு கேட்டுட்டு நம்ம வந்து ஜெயிலர் 2 பத்தி பேசுவோம். சரியா,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: டு யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: E-invoicing lang compulsory-a pannirkanume. Nee thayara?
3: Irukave irukku. Zoho Books.
1: Idenna pudhu software-a?
3: Adhaan illa. UAE la kattayamakkapattirukkira indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattu irukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing-u sende Zoho Books-e paathukom.
1: So all under one roof, correct-a?
3: Adhe dhaan ella service-ku. Zoho Books, UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
5: Hey, look.
1: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs-ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
0: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர்

0: ஓகே, ஸோ ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஜெயிலர் 2 படம் பாத்துட்டீங்கன்னா அந்த படத்தை ஸ்பாய்லர் இல்லாம யார் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லாம ரிவ்யூ சொல்லுங்க. நீங்க சமத்து அப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். வணக்கம், வேற எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், தாவூத்.
0: தாவூத், ஜெயிலர் பாத்துட்டீங்களா? ஜெயிலர் 2?
1: ஐயோ, நான் பாக்கலையே.
0: பாக்கலையா?
1: நான் இன்னைக்கு ரிலீஸ் ஆனது, நாளைக்கு எல்லாம் ரிலீஸ் நடந்துச்சு.
0: வெரி குட் பாய். ஜெயிலர் ரிவ்யூ கேட்டுக்கிட்டு இருக்கே, போன் பண்ணி பாக்கலையே, பாட்டு கேட்கறீங்களா?
1: ஆமாமா. சரி, ஓகே, சாரி.
0: சாரி இல்ல, வேணாம். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து வள்ளியில இருந்து எண்ணுள்ளே பாட்டு.
0: ஓகே, நான் போட்டு வர்றேன். கடைசியா உங்களுக்கு எப்ப பாட்டு கொடுத்தேன்?
1: இது 15 நாளைக்கு முன்னாடி நடந்தது ஒரு மேட்டர்.
0: அப்படியா? சரி, போட்டு
1: வர்றேன்.
0: சரி, போட்டு வர்றேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ மகளே, நீங்களும் பாட்டு கேட்கலாம். கூடவே ஜெயிலர் பாத்துட்டீங்கன்னா அதுக்கான ஸ்பாய்லர்லெஸ் ரிவ்யூ சொல்ல வணங்க மேறங்க பேசுறீங்க.
2: ஹலோ
0: ஐயா, ரொம்ப லேட்டா கேக்குது போல, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆமாங்க.
0: ஹலோ, கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா?
2: நான் சுவாமிநாதன் பேசுறேன்.
0: ஓகே மிஸ்டர் சுவாமிநாதன், நீங்க வந்து ஜெயிலர் 2 பாத்துட்டீங்களா?
2: பாத்துட்டேன் காலையில.
0: வெரி குட், வெரி குட். எப்படி இருக்கு படம், பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒன்னும் எக்ஸ்பெக்ட் இல்லாம போனீங்கன்னா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
0: புரியுது, இது வந்து ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜ் தான், அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த கதை ரொம்ப டீப் ரூட்டட் அப்படி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க.
2: ஒரு
0: என்ன பாட்டு வேணும்? மனசு தொட்டு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: இஸ்லாமிய மதத்தை தழுவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக ரீதியான பின்னடைவு ஒரு நாளிலோ ஒரு தலைமுறையிலோ ஏற்படுவதல்ல, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்த சமூக கட்டமைப்பினால் அடைந்தது. மதம் மாறுவதாலேயே அது மறைந்து விடுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவே சமூக யதார்த்தமாக இருக்கும் நிலையில் இஸ்லாமை தழுவிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிசி பிரிவுக்கான இடஒதுக்கீடு அளிக்க தேவையில்லை எனும் மாண்பமை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது என்று மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக இத்தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருந்து இஸ்லாம் மதத்தை ஏற்பவர்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனு குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இந்த மனுவில் தேர்தல் ஆணையர்கள் சுப்பீர் சிங்

0: இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உள்ளிட்டோரிடம் விளக்கம் கோரியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை விரும்பும் பொருத்தமான எந்த ஒரு வழியிலும் ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளது என்று அதன் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் சொனாலி ஜெயின் சந்திரா தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதிய கூட்டத்தின் போது ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர், இலங்கையின் பேரண்ட பொருளாதார சூழல் பெருமளவில் மேம்பட்டுள்ளது என்று கூறினார். அதன் நிதி செயல்திறன் மிகவும் வலுவாக உள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் ஆளுகை உள்ளிட்ட கட்டமைப்பு சார்ந்த முக்கிய விடயங்களிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அபுதாபியில் உள்ள அல் ஹுதைரியாத் கடற்கரையில் இன்று காலை மிதக்கும் தளம் ஒன்றின் மீது தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அபுதாபி காவல்துறை உறுதிப்படுத்தியது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் அபுதாபி காவல்துறை மற்றும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையத்தின் குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பான தகவல்களை அதிகாரப்பூர்வ செய்தி ஆதாரங்கள் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ளுமாறு பொதுமக்களை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தீ விபத்துக்கான காரணம், செய்த விவரங்கள் மற்றும் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. பாகிஸ்தான் தலைநகர் பெஷாவரில் உள்ள தனியார் பள்ளியொன்றின் கூரை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 28 குழந்தைகளும் ஓர் ஆசிரியரும் உயிரிழந்தனர். மேலும் 40 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெஷாவர் நகரின் உட்பகுதியில் உள்ள திர் காலனி பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தகவல் கிடைத்ததும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பள்ளியின் கூரை இடிந்து விழுந்ததில் 6 சிறுமிகள் உட்பட 28 மாணவர்களும் ஓர் ஆசிரியரும் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: சிக்ஸ் கிங்ஸ் ஸ்லாம் டென்னிஸ் தொடர் டிசம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரியாத் சீசனின் 3வது சர்வதேச சிக்ஸ் கிங்ஸ் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் அக்டோபர் 21, 22 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் நடைபெறவிருந்த இப்போட்டி தற்போது 2026 டிசம்பர் 27 முதல் 30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியை நடத்துவதில் உள்ள ஏற்பாட்டு மற்றும் தளவாட சவால்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு நிகழ்ச்சிகளை மிக உயர்ந்த தரத்தில் நடத்துவதையும் பார்வையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த ஒத்திவைப்பு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ரியாத் சீசன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸிபிஷன் இது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஜயத் நேஷனல் மியூசியம்ல 7000 வருஷ ஹிஸ்டரி ஆஃப் கேமல்ஸ் எக்ஸிபிட் பண்ண போறாங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன்ல வந்து பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், ஒர்க் ஷாப்ஸ், ஆக்டிவிட்டீஸ், டூர்ஸ், ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஜயத் நேஷனல் மியூசியம் வந்து இந்த எக்ஸிபிஷனை இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் 2026 வந்து இந்த எக்ஸிபிஷன் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பிசி போது அப்படியே பிசியிலலாம் ஆரம்பித்து கேமல்ஸ் எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இன்னும் டவுட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஸ் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ இந்த மியூசியத்துக்கு தவறாமல் நம்ம எல்லோரும் போவோம்.
2: கிடைக்கும். மற்றும் டைமண்ட்

இருக்கு. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
2: TNC apply. Joy Alukas, world's favorite jeweler.
3: ஏய், ஏதாவது ஹெல்ப்?
4: அந்த துணியை கொஞ்சம்.
3: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
4: ஏதாவது ஹெல்ப்?
3: கரண்ட் போயிடுச்சுமா?
4: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்ஸ்.
5: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
6: நீ மட்டுமா? நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ் னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
7: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
8: நாங்கெல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
7: அதானே
6: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர்மார்க்கெட் கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
2: மகளே, இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னா, இன்னைக்கு வந்து என்ன தேர்ஸ்டே, நான் ஃப்ரைடேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மூவி ரிலீஸ் ஆயிருக்கல, மூவி ரிலீஸ்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரைடேன்ற தாட் வந்துருது. மலையா ஸ்ட்ரீட்ல டிராஃபிக் இருக்கு, அதே மாதிரி இலவன்ல டுவர்ட்ஸ் சார்ஜ் அபுஷாகர கிட்ட கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. கிங் ஃபசில் ரோடு அதே மாதிரி டுவர்ட்ஸ் சார்ஜ் அஜ்மலிந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா இலவன் E3 11 கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டிராஃபிக் இருக்கு. அதே மாதிரி E3 11 டுவர்ட்ஸ் துபாய் போயிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு அல்ஜாகியா கிட்ட, மற்றபடி இங்கே பெருசாக ஸ்லோ மூமெண்ட் கிடையாது. அண்ட் துபாய்க்குள்ளலாம் பெருசாகவும் இங்கேயும் டிராஃபிக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க, நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். DIFC பக்கத்தில் ஃபைனான்ஷியல் சென்டர் ரோடுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. மற்றபடி எங்கே பெருசாலாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு கண்டிஷன் இல்லை. குட் டு கோ
0: தான். மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
2: சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும். ஸோ மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், த லார்ஜஸ்ட் ஜுவல்லரி டெஸ்டினேஷன் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட புது ஷோரூம் இப்போ அஜ்மான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ல ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ தீபாவளியை நம்ம அங்கே தான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஆர்ஜி பிரேவோ அண்ட் ஆர்ஜி நிவேதா வந்துருவாங்க இந்த சண்டே 18th October ஈவினிங் 6:30 இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது. ஆன் டைம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நிறைய கிஃப்ட்ஸ் நீங்க வின் பண்ணலாம். ஆன் ஸ்பாட் கேம்ஸ் இருக்கும், ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்டா இது நிச்சயமாக அமையும். அதை வந்து நான் கேரண்டீடா உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ பிளீஸ் டேக் நோட் ஆஃப் இட் அண்ட் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணுங்க சரியா. ஓகே, இன்னொரு பக்கம் ஒரு ஒரு மேட்ச் நேற்று நடந்தது பார்த்தீங்களா. நான் அந்த மேட்ச் பார்க்க வேணாம் தான் இருந்தேன், பட் சரி ஹைலைட்ஸ் ஆச்சு பார்ப்போமேன்னு பார்த்தேன். லாஸ்ட்டில் வந்து ரிட்டையர் பண்ணிட்டாங்க, டெஸ்ட்டில் டிக்ளேர் பண்ணுற மாதிரி T20 டிக்ளேர் பண்ணி இப்போ தான் நான் பார்த்தேன். இந்தியா வந்து இந்த மேட்ச்சு தோத்துப்பிட்டாங்க. இந்த மேட்ச்லேயும் நான் சொன்ன மாதிரியே 250 கிட்ட ஸ்கோர் வந்துச்சு. இது கரெக்டாக நான் சொன்னி பாருங்க, எல்லா மேட்ச் அப்படி தான் இருக்குது, இதுதான் வரப்போகுதுன்னு பார்த்தா அதே மாதிரி ஷாய் ஹோப் சம்மடி அடிச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து நேற்று ஹைதராபாத்தில் நடந்த ஹைதராபாத் சுத்தம் அவங்க SRST போட்டு பொழந்து பொழந்து அந்த பிச்சை பயங்கரமாகி வச்சிருக்காங்க. ஷாய் ஹோப் நேற்று ஒரு செஞ்சுரி. ஸோ இந்தியா வந்து 223/9 அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் 56 அடித்தார், குட் ஸ்டார்ட் இந்தியா கொடுத்தாங்க, பட் அதை கேபிடலைஸ் பண்ணிக்க முடியல. இந்தியா வந்து லாஸ்ட் மேட்ச் எவென்ச்சுவலி. எனிவேஸ் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நிறைய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ கல்யாண் சில்க்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே, அதாவது ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கான கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்போ கிடச்சிட்ருக்கு. தீபாவளி முன்னிட்டு ஏகப்பட்ட ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ்லாம் இறங்கியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் எல்லாரோட ஆசைகளும் நிறைவேறும். கல்யாண் சில்க்ஸ் UAE பல்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லா கல்யாண் சில்க்ஸ்லையுமே தீபாவளி கொண்டாட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கல்யாணோட சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடுங்க சரியா. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் பாட்டு கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். டொரோத்தில இருந்து கேட்க போறோம், ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன், ஸ்டே டியூன்ட்.
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October happening at Grand Millennium Al Wada Abu Dhabi.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
5: incoming,
4: சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
3: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
2: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
3: என்னது, நிஜமாவா?
4: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG.
3: நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18, Sunday morning 9 AM to 9 PM, IDS Building opposite Bergman, Dubai. 0564154242
5: பிளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே.
0: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
1: TNC Apply. Joy Alukas, world's favorite jeweler.
6: செழித்தையும் தமிழி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
5: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams.

0: சத்யா.
1: Brought to you by Bashabai Biryani, Vasal Hub, Block 4, Karama.
0: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. Zoho Books.
2: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
2: So all under one roof, கரெக்ட்டா?
3: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையில் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்து தான் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, உங்கள் வீட்டில் குழு வச்சிருக்கீங்களா? 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்கள் வீடு நம்ம குழு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜெயபா ஜுவல்லர்ஸ். ஃபோட்டோ எடுங்க உங்கள் குழுவை, ஃபோட்டோ இல்லைனா வீடியோ எடுங்க, எடுத்து 0502528940 வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்கள் பேர், எமிரேட் நேமு, ஏரியா நேம் எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சுட்ருங்க. நம்ம டீம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி ஆர்ஜிஸ் ஆகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு டேர்ன் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து சுண்டல் சாப்பிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணுறோம். தமிழ் எஃப்எம்ல வீடியோவும் போடுவோம். நம்ம தமிழ் எஃப்எம் பேஜ் இருக்குல்ல, அதில் வந்து குழுவோட வீடியோவும் நம்ம டீம் வருவாங்க, டிஜிட்டல் டீம் வந்து வீடியோலாம் எடுத்து அதை அப்படியே போட்டு விட்ருவோம். ஜாலியாக இருக்கும், நீங்கள் அனுப்பி விடுங்க, நிறைய வீடியோலாம் பாருங்கள், ஸ்டோரியில் இருக்கும் பாருங்கள். ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்கள் வீடு நம்ம குழு, பிராட் யூ பை உஜாலா டிட்டர்ஜென்ட், சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜெயபா ஜுவல்லர்ஸ். ஸோ டு நாட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளன. ஓகே, இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம், நான் ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க கோல்டு ரேட் என்ன ஆக போகுது அப்படின்னு. நானே நியூஸில் ஒரு சில ஆர்டிக்கலை பார்த்து தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அதை பேஸ் பண்ணி சொல்லும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே $3,600 கூட கோல்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவுன்ஸுக்கு அப்படின்றாங்க. பட் ஐம் நாட் 100% ஷுர் என்ன வேணால் நடக்கலாம், ஜியோ பொலிட்டிக்ஸ் கேத்த மாதிரி கோல்டு மாறும். பட் இது டெக்னிக்கல்ஸ் வச்சு பார்க்கும்போது இப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் வி நெவர் நோ வாட்ஸ் கோனா ஹேப்பன் இல்லையா. சரி ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு பாட்டு கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லார்ஜஸ்ட் ஜுவல்லரி டெஸ்டினேஷன் மலபார் கோல்டு டைமண்ட்ஸோட நியூ ஷோரூம் இப்போ அஜ்மான் லூலு ஹைபோமாகில் ஓபன் பண்ணியிருக்காங்க. தீபாவளி செலிப்ரேஷன் அங்கே தான் நடக்க போகுது. பிரேவோ நிவேதா October 18 சண்டே ஈவினிங் 6:30 கரெக்டாக அங்கே வந்துருவாங்க. நீங்களும் வந்துருங்க, நிறைய கேம்ஸ் இருக்குது, ஆன் ஸ்பாட்டில் ப்ரைஸஸ்லாம் இருக்குது. இந்த தீபாவளியை மெமரபிளாக மாற்றுறதுக்கு அஜ்மான் லூலூவில் இருக்கிற மலபார் கோல்டு டைமண்ட்ஸுக்கு சண்டே சாயங்காலம் 10:30 வந்துருங்க. சரியா,
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
1: Brought to you by
3: Joy Alucasin, Joy Wale Diwali. Diamond matrum precious stone jewelry purchase student free 24 karat gold bars matrum cash vouchers perungal. Offer valid until 8 November 2026. TNC Supply.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: தூக்கு தரண அடாவடி, தூக்கு தரண அளப்பற, தூக்கு தரண தடாலடி, தூக்கு தரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

நேரம் இப்பொழுது மதியம் ஒரு மணி. Time check. Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: எஸ்ஐஆர் மூலம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கொளத்தூரில் மு க ஸ்டாலின் வெற்றி பெறுவது கடினம் என தேர்தலுக்கு முன்பாகவே பெண்ணொருவர் என்னை தொடர்பு கொண்டு கூறினார் என்றும் அவர் தெரிவித்தார். கொளத்தூர் தொகுதி நிலவரம் பற்றி மு க ஸ்டாலின், சேகர் பாபுவிடம் இதை எடுத்து கூறினேன், நீங்கள் ஏன் தொகுதி மாறி நிற்கக்கூடாது என்று ஸ்டாலினிடம் நான் கூறினேன் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடுமையான வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் வழங்க முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் கடும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்க அரசு தீர்மானித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய எதிர்பார்ப்பவர்களுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் விசேட மற்றும் முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. பயண தடங்கல்கள் அல்லது அவசர மருத்துவ தேவைகள் போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக பயண செலவுகளை முழுமையாக ஈடு செய்வதற்கு போதுமான

0: செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹ்யான் மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டாண்மை மற்றும் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஆகியவற்றின் கீழ் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். அபுதாபியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர்ந்து முன்னேறி வருவது குறித்து இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் இரு நாடுகளின் வளர்ச்சி முன்னுரிமைகளுக்கு ஆதரவளிக்கும் பிற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர்.
1: உலகச் செய்திகள்.
0: எரிசக்தி விலைகள் கடுமையாக உயர்வது, தீவிரமான எல்நினியோ வானிலை நிகழ்வு மற்றும் வட்டி விகிதங்கள் அதிகரிப்பு ஆகியவற்றால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையில் தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி பிரிவு தலைவர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான நெருக்கடிகள் காரணமாக ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாகும் நிலையில் உள்ள நாடுகள் மேலும் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா ஈரான் மீது போரை தொடங்கியதில் இருந்து உலகளாவிய எரிபொருள் விலைகள் பெருமளவில் உயர்ந்துள்ளன. இதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளை இலக்காக கொண்டு ஈரான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் முக்கியமான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தை பாதித்துள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு முன்னதாக தென்னாப்பிரிக்க அணியில் இருந்து திரிஸ்டான் ஸ்டப்ஸ் நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மேத்யூ பிரீட்ஸ்கி அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். டர்பனில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 214 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அந்த போட்டியில் ஸ்டப்ஸ் முதல் இன்னிங்ஸில் 32 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஓர் ஓட்டத்தை மாத்திரமே பெற்றார். இதனையடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான அணியில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் 11 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தனது முந்தைய டெஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்டப்ஸ் 94 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் 2027 ஆண்டில் சுமார் 10% வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமீரக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 1.6% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்த ஆண்டில் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை எண்ணெய் துறையை மட்டும் சார்ந்திருக்காமல் பல்வேறு துறைகளில் விரிவுபடுத்துவது, உட்கட்டமைப்பு திட்டங்களில் தொடர்ந்தும் முதலீடு செய்வது மற்றும் எண்ணெய் உற்பத்தி திறனை அதிகரிப்பது ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய ஆதரவாக இருக்கும் என்று அமீரக மத்திய வங்கியின் ஆளுநரும் சர்வதேச நாணய நிதியத்தின் அமீரக ஆளுநருமான காலித் முகமது பலாமா தெரிவித்தார்.
3: அடுத்த
0: செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
4: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: அடுத்த 10 வருஷத்துல துபாயோட எக்கானமி எங்க இருக்க போகுது?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, so UAE economy வந்து அடுத்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட நடந்த ஒரு பேச்சில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக அவர் பேசும்போது இந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அட்வான்ஸாக பிளான் பண்ணுறது நமக்கு நல்லது, ஏன்னா இந்த நாடு அட்வான்ஸாக இன்றைக்குமே யோசிச்சு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. கூடவே சேர்ந்து நம்மளும் அட்வான்ஸாக யோசிக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ 18 கேரட் தங்கத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 18 கேரட் தங்கத்துடைய விலை இன்னைக்கு எங்க இருக்கு? 380.25 கிராம்ஸ், 21 கேரட் 443.50, 22 கேரட் 462.75, 24 கேரட் 499.75.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Aim Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 திர்ஹம்ஸ் போனஸ் கிடைக்கும்.
0: ஓகே, இப்போ ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனை கொடுத்துட்டு தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஊருக்கு பணம் அனுப்பும்போது அல்லன் சார் எக்ஸ்சேஞ்ச் வழியாக அமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 200,000 திரகம்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லிட்ரலி டெய்லி வீக்லி மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ்னு எக்ஸ்ட்ரா 100,000 திரகம்ஸும் கிராண்ட் ப்ரைஸாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அக்டோபர் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு, 15 நாள் மட்டுமே இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.
2: Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season-ஐ Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges-இலும் மற்றும் diamond value-இலும் 40% வரை off பெறுங்க.

கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
2: பின்னாடி ஒரு உலகம் இருக்கு.
1: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஜோய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைரல் நகைகள் மற்றும் பிரஷ்யஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: ஏ, ஏதாவது ஹெல்ப்?
6: அந்த துணிய கொஞ்சம்.
5: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
6: ஏதாவது ஹெல்ப்?
5: கரண்ட் போயிடுச்சுமா?
6: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்ஸ்.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
8: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
10: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
11: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: அப்னாகர் ஹமாரா குழு 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு. உங்க வீட்டில் குழு வச்சிருக்கீங்களா? சின்னதோ பெருசோ அழகா ஆசையா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. எந்த எம்பரேட்டு என்ன டீடைல் எல்லாத்தையும் போட்டு உங்க பேர்லாம் போட்டு அப்படியே அனுப்பிச்சு விடுங்க. 0502528940 நம்ம ஃப்ரீக்வன்சி. எப்படி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்க வீட்டுக்கு வருவோம். மாறி மாதிரி டெய்லி உங்க வீட்டுக்கு வந்து குழுவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபியில் எடுத்துட்டு உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அழுவோம். ஸோ உஜாலா டிட்டர்ஜென்ட் பெருமாள் ஃப்ளவர்ஸ் அண்ட் சைபா வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸோட நாங்கள் வருவோம். சரியா எப்படி சொல்றேன், 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு, பிராட் யூ பை உஜாலா டிட்டர்ஜென்ட், சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் சைபா ஜுவல்லர்ஸ். சோ நீங்க இந்த குழுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சிம்பிளா வாட்ஸ்அப் பண்ணலே போதும்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: E11 நல்லா ஸ்லோ ஆயிடுச்சு டுவர்ட்ஸ் ஷார்ஜா, மலையா ஸ்ட்ரீட் நல்லா ஸ்லோவா இருக்கு. E311 டுவர்ட்ஸ் துபாய் கொஞ்சம் அங்கங்க அப்படி இப்படி பச்ச பச்சா இருக்கு. E611 டுவர்ட்ஸ் அல்தைத் ரோட் ஃப்ரம் துபாய் கொஞ்சம் ஸ்லோமா இருக்கு. அதே மாதிரி துபாய் சஃபாரி பார்க் பக்கத்துல எஸ் E44ல ஒரு சின்ன ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. எஸ் துபாய் சஃபாரி பார்க் நோக்கி நீங்க துபாய் லிண்ட் ரோட்ல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ராசுல் கோ ரோட் நினைக்கிறேன். எஸ் அங்க வந்து சாரி ராசுல் கோ ரோட் அங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு, பாத்துக்கோங்க. மற்றபடி இங்க பெருசால டிராபிக் இல்ல, குட்டுக்கோ தான்.
1: Brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: In association with
6: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
7: Nikana 91 pode. Enadhu?

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: இந்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Vasal Hub, Block 4, Karama.
2: Tamil, 89.4.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு.
1: Together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
4: Joy Wali Deepavali meendum vandachu. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
5: TNC apply. Joy Alukas, world's favorite jeweler.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
8: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜ், இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 Tamil FM.
9: For details, call 056-415-4242.

0: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
7: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

0: வெல்கம் பேக். இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டை குடுத்துட்டோம், நான் இங்க கிளம்பவே டக்குனு 800-8940 நம்பர் கால் பண்ணுங்க. வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். தொடுத்து விடுவேன்.
0: சரி ஓகே, நான் போட்டு விடுறேன். ஜெயிலர் டூ பார்த்தாச்சா?
1: இல்ல வாங்க, நமக்கு
0: ஞாயிற்றுக்கிழமை தானா?
1: ஆமா, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை.
0: சரி சரி சரி ஓகே.
1: தெரியல, பார்த்துக்கு போறோமா தெரியல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, பாப்போம்.
0: சரி, பிளான் பண்ணுங்க. ஓகே
1: ஓகே, நீங்க பாத்துக்கு எப்படி இருக்கு நாளைக்கு?
0: ஓகே டன், நான் சொல்றேன் கண்டிப்பா.
1: ஓகே,
0: தேங்க் யூ, பாய். சோ அப்படிங்கிறது கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு நண்பர்களே. நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. இத்துடன் நாளை வந்து சந்திக்கிறேன் மூவி கேமோட. பை பாய்.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: In association with
4: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Al Wada Abu Dhabi.
5: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City-ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜா போலீசார் சைபர் தாக்குதல்கள், டிஜிட்டல் வாலெட் திரட்டு, பண மோசடி, ஆன்லைன் மோசடி, மிரட்டல் மற்றும் வன்முறை தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்த ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய 4 சர்வதேச குற்றவியல் வலையமைப்புகளை முறியடித்துள்ளது. இந்நடவடிக்கையில் 12 நாடுகளைச் சேர்ந்த 33 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் உலகம் முழுவதும் உள்ள 30 மேற்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான 65 பில்லியன் திர்ஹாம்ஸுக்கு அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மோதலின் முடிவு என பெயரிடப்பட்டுள்ள இந்த சிறப்பு நடவடிக்கை ஐக்கிய அரபு அமீரகத்தின் உள்துறை அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டது.
2: உலகச் செய்திகள்.
3: ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது யுக்ரைன் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கும் என்று யுக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். முக்கியமான ஆதரவை அமெரிக்கா விலக்கிக் கொண்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கிணங்க ரஷ்ய இலக்குகள் மீதான இதுபோன்ற தாக்குதல்களை 3 கட்டுப்படுத்தியதாக வாலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த காலகட்டத்திலும் ரஷ்யா யுக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: கர்நாடக பொன்னி, ஆந்திர பொன்னி அரிசியின் வரத்து குறைவாக உள்ளதனாலேயே அரிசியின் விலை உயர்ந்துள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மக்கள் சன்னரக அரிசியை அதிகம் பயன்படுத்துகின்றார்கள் என்றும் அவர் கூறினார். அரிசி விலை 2021 47 ரூபாயாக இருந்தது. 2023 53 ரூபாயாக

0: இந்திய செய்திகள்.
1: பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தங்களுக்கு எதிராக போர் நடத்தி வருவதாக கோக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே குற்றம் சாட்டினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் வாக்காளர் பட்டியல் தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் போராட்டக்காரர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்படுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வணிக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவின் கொச்சின் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் பிரதிநிதிகள் குழுவினர் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்தனர். இலங்கையில் நிலவும் வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் பரந்த பிராந்திய அணுகுமுறைகள் ஊடாக வணிக உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இச்சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இப்பயணத்துக்கு இணையான வகையில் இலங்கைக்கும் கேரளத்துக்கும் இடையில் நிறுவன ரீதியிலான ஒத்துழைப்பு மற்றும் வணிக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் கொச்சின் வர்த்தக சபைக்கும் இலங்கை வர்த்தக சபைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4.
2: Kanna, one time on panita, off pannave koodad. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Hukum. Hukum.
3: Arthumayinda raja.
4: 89.4.
0: Star of the month.
5: Music director Anirudh Ravichander.

0: அனைவருக்கும் இனிய இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டாச்சா? எப்படி நாள் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு காலையிலிருந்து எப்போ ஜெயிலர் படம் போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் எல்லாருடைய நாட்கள், எல்லாருடைய நேரமும் நகர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் காலையிலேயே போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு மாலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன மாதிரி காத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வீக்கெண்ட்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூவெல்லாம் வர வர பொறுமை இல்லை, இருப்பு கொள்ள மாட்டேன்து அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை இப்போ பார்ப்போம், இப்போ தலைவரை வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ரஜினி ஃபேனாக வந்து இல்லாமல் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நாம் வந்து பார்த்து வியந்து ரசித்த ஒரு மாஸ் ஹீரோனா ரஜினி தான், அது கண்டிப்பாக இல்லையா. நிறைய பேருக்கு வந்து ரஜினி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேனாக, ஒரு தலைவராக எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு பிடிக்கும் அவரை அவ்வளோதான், பெரிய ஃபேன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ரஜினியை பார்த்து வளர்ந்து அவருக்கு ஃபேனா இல்லைன்னா அவர் ஒரு ஆதர்சமா பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சரியா? அப்போ இன்னைக்கு வந்து ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜெயிலர் 1 கதை வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து போய் ஜெயிலர் 1 கொஞ்சம் தட்டி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு, ஆனால் பார்க்கறதுக்கான நேரம் இல்லை. ஓரளவுக்கு கதை ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல அது போதும் பாட்டு பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்கு போல படத்தில். படம் அதுவும் தமிழ் சினிமாவில் பாட்டு ஒரு படம் வந்து இவ்வளவு வெற்றியா, இத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கா, ரிவ்யூஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு இல்லையா. எப்பவுமே பார்ட் 2 வந்து அவ்வளவா பெருசா சோபிக்காது. இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பார்ட் 2 சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சொதப்பலா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த படத்துக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிவ்யூ தான் என்னை வந்து ஆச்சரியத்துல அப்படியே ஆழ்த்தி இருக்கு. சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஈவினிங் போய் படத்தை பார்த்துடலாம். சரியா? ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 4500 வருஷங்களுக்கும் மேற்பட்ட ஒரு பழமையான ஒரு கப்பலின் சிதைவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. துருக்கியை அண்மித்த கடற்பரப்பில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கப்பல் போக்குவரத்தெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்ல இல்லைன்னா அதை விட குறைவான காலத்துக்கு முன்னாடி தான் வந்து உருவாகி இருக்கணும், ஆரம்பமாகி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இல்லை, இதை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 4400 வருஷத்து தொடங்கி 4700 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு கப்பல் சிதைவாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இது வந்து ஒரு வெண்கல காலம். இரும்பையும் அப்புறம் தகரத்தையும் சேர்த்து உருவாக்கக்கூடிய வெண்கலம், அதால் செய்யப்பட்ட ஒரு சாதனத்தை தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அது ஒரு பொருளாக இருக்குது. ஒரு மாதிரி குடம் மாதிரியான ஒரு ஷேப் தான் இருக்குது. நீங்கள் போய் இன்டர்நெட்டில் வந்து தேடி பார்க்கலாம், அது அப்படி இருக்குது. அதை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இத்தனை வருஷ காலம் பழமையானதாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடடா அடடா, உலகத்தில் இன்னும் நாம் தேடி தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்றில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் தேடுறதுல ஒரு அழகான ஒரு சுகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, அலைப்பாய்தி படத்திலிருந்து எவனோ ஒருவன் பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஐரா படத்திலிருந்து மேகதூதம். ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில்
1: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்யஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஏய், ஏதாவது ஹெல்ப்?
5: அந்த துணிய கொஞ்சம்.
4: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
5: ஏதாவது ஹெல்ப்?
4: கரண்ட் போயிடுச்சுமா?
5: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்.
6: வீடு கட்டறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
7: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்க.
8: தொடர்பு கொள்ளுங்கள்
9: 056-415-4242.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. வெறும் 4.90 lakhs லிருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

முன்னொரு காலத்துல இந்த உலகம் முழுக்க முழுக்க ஒரே நாகரிகத்தை பின்பற்றி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு அடிக்கடி வரலாம். சில விஷயங்களை பார்க்கும்போது என்ன இதே விஷயத்த நான் இங்க பாத்திருக்கேனே, இதே மாதிரி நான் அங்க ஒண்ணு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல ஒரு விஷயம்தான், சிலியில வந்து ஈஸ்டர் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு. அங்க வந்து ஒரு பெரிய கற்பாறை இருக்கும், அதுல வந்து முக வடிவங்களை வந்து செதுக்கி இருப்பாங்க. ஒன்னு ரெண்டுல எக்கச்சக்கமான அந்த முக வடிவங்கள் வந்து பெரிய பெரிய கற்பாறைகள்ல, அது வந்து தனியா ஒரு பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு தனித்த கற்பாறை, அதுல வந்து ஒரு முகம். அப்படி ஒவ்வொரு முகங்கள் வந்து ஒரே மாதிரியான முகம்தான், அது வந்து ஒரு பெருசா வந்து அடுக்கியிருப்பாங்க. கடற்கரையோரங்கள்ல அதை பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த தீவுல பல இடங்கள்ல வந்து அது வந்து ஒரு ஒரு ஒரு வரவேற்கிற மாதிரியான ஒரு பகுதி, சரி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கொள்ளலாமே. அதுல வந்து இது இந்த முக வடிவிலான அந்த பெரிய பெரிய கற்பாறைகள் கற்று துண்டுகள் வந்து அப்படி இருக்கும். இந்த அந்த முகங்களை பார்க்கும்போது அதே மாதிரி முகம் எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, வேற எங்கேயுமே இல்லை, சிந்து சமவெளியில வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிங் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு, இப்ப நீங்க போய் சிந்து சமவெளின்னு நீங்க கூகுள்ல தேடுனீங்கனாலே, இல்லாட்டி இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் தேடினாலே, முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முகம் ஒன்று வரும், ஒரு ஒரு சிலை அது, சரியா? அது வந்து ப்ரீஸ்ட் அப்படின்னு, கிங் ப்ரீஸ்ட் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஒரு முகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த முகத்துக்கும், அந்த நான் சொன்ன ஈஸ்டர் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய அந்த முகத்துக்கும், அந்த செதுக்கப்பட்ட அந்த சிலைக்கும் வந்து அப்படி ஒரு ஒற்றுமை வந்து நாம பார்க்க முடியும். இப்ப இதை பார்க்கும்போது உண்மையாவே இந்த உலகம் முன்னொரு காலத்துல ஒரே நாகரிகத்தை பின்பற்றி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப இந்த இந்துஸ் வேலி இந்த ஒரு சிலை எடுத்து பார்க்கும்போது அதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ப்ரோன்ஸ் ஏஜ்ல கண்டுபிடிக்கப்பட்டது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு கப்பலினுடைய சிதைவு கண்டுபிடிச்சிருக்காங்க டர்க்கி அருகாமையில அப்படின்னு, 4700 வருஷங்களுக்கு பழமையானது அப்படின்னு. அந்த காலம் தான் ப்ரோன்ஸ் ஏஜ், அதுவும் ப்ரோன்ஸ் ஏஜுக்கு உரியதுதான். இப்ப இந்த சிந்து சமவெளி இந்த புதைப்படிவம் இல்லாட்டி இந்த சிலை கூட ப்ரோன்ஸ் ஏஜுக்கு தொடர்புடையது, அப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுதான். பார்க்கலாம், உலகத்துல இந்த மாதிரி ஆச்சரியம் தரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம நமக்கு முந்தைய வரலாற்றுல வந்து இருக்கிறது. அதை வந்து தேடி தேடி படிக்கும் போது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கு இல்லையா. சரி, நவராத்திரி காலம் இல்லையா, வீட்டுல வந்து கொலு வச்சிருப்பீங்க, கொலு வச்சுட்டு படம் அனுப்பியிருப்பீங்க, ஆனா செலக்டே பண்ணலையே எங்களை, 10 வருஷமா நாங்க அனுப்பிட்டே இருக்கோம், ஆனா இப்பதான் எங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நேற்று ஒரு வீட்டுல சொல்லியிருந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. அனுப்பிட்டே இருங்க, எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க உங்களுடைய கொலு படத்தை அழகா எடுத்து, 0505258940 என்ற எண்ணுக்கு. அதுல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய கொலு, அந்த ஒரு அழகான தீம், இல்லைன்னா நீங்க எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்கீங்க, உங்க கிரியேட்டிவிட்டியை பாராட்டி நாங்க பரிசுகளோட வரப்போறோம், சரியா? நல்ல பெருமதியான பரிசுகள்லாம் இருக்கு, எனவே அனுப்பி வைங்க, சரியா? உங்க வீடு நம்ம கொலு 89.4 தமிழ் பண்பலை வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட். உங்க வீடு நம்ம கொலு சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜைபா. எனவே இந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, நான் ஞாயிற்றுக்கிழமை வரப்போறேன், சரியா? ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு நாள், அன்னைக்கு வந்து நான் வரப்போறேன், எந்த வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. எனவே அனுப்பி வைங்க, அந்த வீடு உங்க வீட்டுக்கு கூட நான் வரலாம், சரியா? கோடி அருவி கொட்டுதடி பாட்டு வருது மெஹந்தி சர்க்கஸ் படத்துல இருந்து, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு நாளில் மட்டும் சோஷியல் மீடியா வந்து கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தணும். ஏன் தெரியுமா? திறந்தாலே ஸ்பாயிலர்ஸாக தான் இருக்குது. ஃபேஸ்புக் பக்கம் போனால் அந்த பக்கம் ஒரு ஸ்பாயிலர், இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தால் அந்த பக்கம் ஒரு ஸ்பாயிலர். இந்த ஸ்பாயிலர் போடாமல் இருக்கிறது, படம் எப்படி இருக்குது, உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மட்டும் பகிர்ந்துக்கோங்க. தயவுசெய்து படத்தில் அங்கே போய் தியேட்டரில் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஏதாவது சஸ்பென்ஸாக ஏதாவது ஒரு காட்சி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு ஏன் படம் பார்க்காதவங்கள ஏன் இப்படி வந்து கடுப்பாக்குறீங்க அப்படின்லாம் பண்ணக்கூடாது. சரியா? சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிகிட்ருக்கேன். சரி, கொலு வச்சுருப்பீங்க, கொலு படத்தை எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. 0505258940 என்ற எண்ணுக்கு எடுத்து உங்கள் குலு படத்தை வந்து அழகாக நீங்கள் எடுத்து, நீ படம்னு சொல்லும்போது படம் மட்டும் யாருமே எடுத்து அனுப்புறதில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழகாக வீடியோ எடுத்து அதில் பாட்டெல்லாம் போட்டு நல்லா அழகாக எடிட் பண்ணி அப்படி அனுப்புகிறாங்க. அப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அடடா, இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி. ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் அனுப்புகிற படங்கள் எல்லாம். இங்கே யூஏயில் இருந்து மட்டும் எங்களுக்கு வந்து படங்களோ வீடியோஸோ வரல, இந்தியாவிலிருந்து கூட அனுப்பிட்டு இருக்காங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். ரொம்ப நன்றி இந்தியாவில் இருந்தும் அனுப்புறவங்களுக்கு. ஆனால் என்ன, எங்களால் அவ்வளோ தூரம் வர முடியாது. இங்கே யூஏக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த 9 நாட்களும் வந்து போக முடியும். சரியா? யூஏயில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் கொலு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. உஜாலா டிட்டர்ஜென்ட் மற்றும் 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உங்கள் வீடு நம்ம கொலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் மற்றும் ஜைபா ஜுவல்லர்ஸ். இந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு. அடுத்த இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நான் வரப்போகிறேன். இன்றைக்கி வந்து எந்த ஆர்ஜே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. யாராவது சர்ப்ரைஸாக வருவாங்க. சரியா? காத்துட்ருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஆலங்குயில் பாட்டு வருது, பார்த்திபன் கனவு படத்திலிருந்து. கேட்டுட்டு வாங்க, இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிகிட்ருக்கேன்.

சிகரெட். ஓகே, வெக்கம். இது பெண்மை பேசிடும் புதனாசை வார்த்தைதான். மீசை.

0: we'll be back after a short commercial break.
1: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
2: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
3: பிளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே.
4: ஜோய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
5: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City-ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மறுபடியும் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க வீடு நம்ம குலு, சரியா? நல்ல அழகா குலு வச்சிருப்பீங்க, அதை வந்து நாங்க பார்க்க வேண்டாமா? பார்த்து உங்க கிரியேட்டிவிட்டிக்கு, உங்க அந்த ஒரு முயற்சிக்கு, உங்க அந்த ஒரு கரிசனத்துக்கு வந்து நாங்க வந்து பரிசு கொடுக்க வேண்டாமா? இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குலு நீங்க வந்து ஏற்பாடு செய்யறீங்க, வைக்கிறீங்க. நாங்க போன ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து இந்தியாவுக்கு வந்து போய் போய் வந்து நான் வந்து குலு பொம்மைகள்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதெல்லாம் கேட்கறதுக்கு. இந்த அளவு ஒரு சிரத்தை எடுத்து இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்க அந்த ஒரு முயற்சிக்கு பரிசு கொடுக்க வேணாமா? அதைத்தான் நாங்க இப்ப பண்ண போறோம். எனவே உங்க வீட்டில் நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த குலுவை வந்து அழகான ஒரு புகைப்படம் அல்லது ஒரு காணொளியா நீங்க எங்களுக்கு அனுப்பி வைங்க. 0505258940 என்ற எண்ணுக்கு நாங்க எங்க டீமோட வந்து உங்க அந்த ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு, அந்த ஒரு முயற்சிக்கு நாங்க பரிசு தர போறோம். 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம குலு, brought to you by உஜாலா டிடர்ஜென்ட், supported by பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜைபா. சரியா, இந்த ஒரு பாரம்பரியத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து வருஷா வருஷம் கொண்டாடுறோம். அதுல இந்த வருஷமும் சிறப்பா நாம் எல்லாருமே கொண்டாட போறோம், கொண்டாடிட்டு இருக்கோம். சரியா, மனசு தொட்டுமெட்டுல ஷாஜஹான் வந்திருந்தாரு. மின்சார கண்ணா பாட்டு தருவீங்களா படையப்பா படத்துல இருந்துன்னு கேட்டிருந்தாரு. எனவே அவருக்காக அந்த பாட்டு வருது. அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottumittu. Manasu thottumittu.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM. 2.75 center, வெறும் 4.90 lakhs லருந்தே வாங்க முடியும்.
3: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் 2027 சுமார் 10% வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஐக்கிய அரபு அமீரக மத்திய வங்கியின் ஆளுநரும் சர்வதேச நாணய நிதியத்தின் அமீரக ஆளுநருமான காலித் முகமது பலாமா தெரிவித்துள்ளார். 2026 பொருளாதார வளர்ச்சி 1.6% இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்த ஆண்டில் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் உலகளாவிய நிச்சயமற்ற சூழல் அதிகரித்துள்ள போதிலும் அமீரகத்தின் பொருளாதார எதிர்காலம் சாதகமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவின் புனித நகரமான மக்காவில் உள்ள ஒரு மசூதிக்குள் முறையற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சவுதி செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட இருவரும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மக்காவில் உள்ள மசூதிக்குள் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குறித்த இருவரையும் பாதுகாப்பு படையினர் கைது செய்ததன் பின்னர் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சவுதி உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது.
3: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாட்டின் முழுநேர ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள ராஜேந்திர ஆர்லேக்கரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சந்தித்தார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் ஆளுநர் விஸ்வநாத் ஆர்லேக்கருடன் முதல்வர் விஜய் சந்திப்பு நடத்தினார். தமிழ்நாட்டுக்கு முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர்லேக்கருக்கு முதலமைச்சர் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். அதிமுக எம்எல்ஏக்களை தாவிக்கா பக்கம் இழுக்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வரும் அமைச்சர் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆளுநர் ஆர்லேக்கரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான குழுவினர் இன்று ஆளுநரை சந்தித்து மனுவை கையளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தமிழகத்தின் முழு நேர ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள ஆளுநர் ஆர்லேக்கருக்கு அதிமுக சார்பில் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தோம். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் கொடுத்தனுப்பிய மனுவை நாங்கள் ஆளுநரிடம் கொடுத்தோம் என்று தெரிவித்தாா்.

0: இந்தியாவின் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.52 trillion அமெரிக்க டாலராக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பிடிக்கும். அமெரிக்கா, சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் முறையே முதல் 3 இடங்களில் இருக்கும்.
1: இலங்கை செய்திகள்.
0: யோஷித ராஜபக்ச கடற்படையில் பணியாற்றிய காலப்பகுதியில் அவருக்கு சம்பளமாக 51,50,626 ரூபாய் வரை பணம் வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சாட்சியம் அளித்த கடற்படை அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார். இதில் கொடுப்பனவுகள் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பாகிஸ்தானில் இடம்பெறும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பத்தும் நிசாங்கவுக்கு பதிலாக லஹிர் உதார சேர்க்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது பத்தும் நிசாங்கவுக்கு இடது தொடை தசை நாற்காயம் ஏற்பட்டிருந்தது. இன்னும் அவர் விளையாடுவதற்கான மருத்துவ அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் குறித்த முத்தரப்பு தொடரில் பத்தும் நிசாங்கவுக்கு பதிலாக லஹிர் உதார இணைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுடன் பங்கேற்புடன் நடைபெறும் இந்த முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 18 திகதி ஆரம்பமாக உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்

0: பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
3: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
4: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
3: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
4: என்னது, நிஜமாவா?
5: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. Supply
6: Lulu, where the world comes to shop.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 center, வெறும் 4.90 lakhs லருந்தே வாங்க முடியும்.
3: You are back. 1 hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
0: Tamil 89.4.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
1: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
0: We'll be back after a short commercial break.
5: ஜோய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்யஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
6: Jeweler.
3: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
7: இருக்கவே இருக்கு. Zoho Books.
3: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
7: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
3: So all under one roof, கரெக்ட்டா?
7: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
8: ஏய், ஏதாவது ஹெல்ப்?
3: அந்த துணியை கொஞ்சம்.
8: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
3: ஏதாவது ஹெல்ப்?
8: கரண்ட் போயிடுச்சுமா?
3: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Labs.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
9: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum.
1: You are back.
10: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja.

0: One hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: கமர்ஷியல் பிரேக். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வாய்ஸஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
1: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi. 9 a.m. to 7 p.m. 2.75 center. Verum 4.90 lakhs larende vaanga mudiyum.
3: You are back. Mastrovins.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமான ஏர்பஸ் A380 விமானத்தை அக்டோபர் 25 முதல் டெல்லி வழித்தடத்தில் இயக்க எமிரேட்ஸ் விமான நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவுக்கும் துபாய்க்கும் இடையே பயணிக்கும் பயணிகளுக்கு கூடுதல் வசதிகள் கிடைக்க உள்ளன. இந்த இரட்டை அடுக்கு விமானம் துபாய் டெல்லி வழித்தடத்தில் EK512 மற்றும் EK513 ஆகிய விமான சேவைகளில் இயக்கப்படும். இதன் மூலம் டெல்லி இந்தியாவில் எமிரேட்ஸ் A380 விமான சேவை இடம்பெறும் மூன்றாவது நகரமாக மாறும். ஏற்கனவே மும்பை மற்றும் பெங்களூருவுக்கு இந்த விமானம் இயக்கப்படுகின்றது.
2: உலக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் ரியாதில் அக்டோபர் 24 திகதி நடைபெறவிருந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புடாய்வி அறிவித்தார். ஏமனில் செயற்படும் ஹூதி ஆயுத குழுவினர் சவுதி அரேபியாவையும் அதன் குடிமக்கள் உட்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாகவும் இதனால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பதும் மாநாட்டை ஒத்திவைக்கும் முடிவுக்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: மாலைதீவு கடலோர காவற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி விசை படகுகளை மீட்கவும் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள கோரி மத்திய வெளியுறவுத்துறை மந்திரிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 மீனவர்கள் அவர்கள் பயன்படுத்திய 3 மீன்பிடி விசை படகுகளுடன் மாலைதீவு கடலோர காவற்படையினரால் கடந்த 13 திகதி அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்விவகாரத்தில் மத்திய வெளியுறவு மந்திரி தலையிட்டு தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி இவ்விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்துக்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று முதல்வர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: அமெரிக்காவின் இலினாய் அரோரா பகுதியில் உள்ள ஒரு ஆலயத்தை இலக்கு வைத்து பெரும் துப்பாக்கிச்சூடு நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்தி ஆழ்ந்த கவலையை அளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பதிலளித்துள்ளார். இலினாய்ஸின் அரோரா பகுதியில் உள்ள ஓர் இந்து கோயிலை இலக்கு வைத்து பெரும் துப்பாக்கிச்சூடு நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகளால் நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம். இந்திய வம்சாவளியினருக்கு எதிரான வன்முறை உட்பட இந்த சதித்திட்டத்தில் இந்து விரோத இன வெறி தன்மை கவலை அளிக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து சரியான தகவல்களை வழங்கவும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் புதிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ரிஃபார்ம் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்குவாரி சர்வீஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த இணையதளத்தை edureformsfact.moe.gov.lk என்ற முகவரியில் அணுகலாம். பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய பங்கேற்ற நிகழ்வில் இந்த இணையதளம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: Business update. Brought to you by Zoho Books. UAE e-invoicing.

0: அரசு சேவைகளுக்கான பணமில்லா மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் தொடர்ந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. துபாய் கேஷ்லெஸ் திட்டத்துக்கு ஆதரவாகவும் சுங்கச் சேவைகள் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஒருங்கிணைத்து நடைமுறைகளை எளிதாக்கவும் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்தவும் வர்த்தக நடவடிக்கைகளின் செயற்திறனை அதிகரிக்கவும் துபாய் சுங்கத்துறை தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Music Director.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஊரோட ஒத்தா டானு. அதுக்கப்புறம் என்னடா வரும்? அதுக்கப்புறம் இன்னும் வருமே. ஊரோட ஒத்தா டானு பாட்டே கேட்டுருவான்.

0: பத்திக்கும் எட்டுத்துக்கும் அவன் பேர் சொன்னான். ஐயோ யோ யோ யோ யோ யோ பா, என்ன படம், என்ன வைபு, என்ன ஆரா. ஒரு மனுஷன் 75 வயசில் இப்படி இருக்க முடியுமா? எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நம்மெல்லாம் வளர்ந்து வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஹ்மான், இளையராஜா, கமல்ஹாசன், விஜய், அஜித் இவங்களெல்லாம் வந்து திரையில் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அடிப்படையிலே வந்து ஒரு சில படங்களில் வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்ற ஒப்பீனியன் இருக்குமே தவிர, அடிப்படையில் இந்த ஆக்டர்ஸ் எல்லாரையுமே எல்லா அவங்களுடைய எல்லா ஒர்க்குமே நமக்கு பிடிக்கும். அது அப்படி தான், ஏன்னா நம்ம இவங்களாம் நம்மளுடைய கோர் மெமரி. அதுவும் ரஜினி சார்லாம் வந்து எப்படின்னா பல ஜென்ரேஷன்களை கடந்து இப்போ வந்து நிற்கிற அப்படி. இன்றைக்கி ஜெயிலர் பார்க்குறோம், எனக்கு வந்து என்னடா இந்த மனுஷன், எதுவுமே இல்லை, ஹீஸ் வெரி ஸ்மார்ட் இன் திஸ் மூவி. ஓகே, நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன், ஸ்பாய்லர், ஐம் நாட் கோன் கிவ் யூ ஸ்பாய்லர்ஸ். அண்ட் ப்ளீஸ், ஜெயிலர் 2 இஸ் அன் அமேசிங் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், படம் நல்லாயிருக்கா இல்லையான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கனாலே நல்ல நல்ல நல்ல நல்ல மெயின் மூமெண்ட்ஸ்லாம் அவங்க சொல்லி ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்களா டிக்கெட்டை போட்டு நீங்களா போங்க, ப்ளீஸ் கோ. அதுவும் ஃபேமிலியோடு போகிற ஒரு படம் தான் இது. நல்லா காமெடி, அதுக்கப்புறம் ஆக்ஷன், அதுக்கப்புறம் மாஸு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட்னஸ்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு கதை, அப்புறம் நிறைய கேமியோ. எனக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து ரஜினி சாரே கேமியோ தானோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு காமன் நேரத்துக்கு அப்படி ஒரு ஃபீல்லாம் வந்தது நடுவில். பட்டு தட்ஸ் ஓகே, த மூவி ஸ்டில் செல்ஸ். மூவி இஸ் என்டர்டெய்னிங், 100% என்டர்டெய்னிங். எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் எப்படி இருந்ததோ, ஒரு படம் வந்து ஹிட் ஆகி அதோடைய பார்ட் 2 வரும்போது அந்த பார்ட் 1 மேட்ச் பண்ணிடணும் அப்படின்னு தோணும். பார்ட் 2 வந்து பார்ட் 1 விட நல்லா இருக்கணும் அப்படின்றும் எதிர்பார்ப்பும் இருக்கும். கரெக்டாக எனக்கெலாம் வந்து மேட்ச் பண்ணிட்டா போதும், போர் அடிக்காமல் இருந்தால் போதும், ஏன்னா கூலி கொடுத்த ஹேங் ஓவர் நமக்கு அந்த மாதிரி. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த படம் பார்க்கும்போது அடாடாடா, ஆரா காந்த் இஸ் பேக், ரஜினிகாந்த் நஹி ஹே, ஹீ இஸ் ஆரா காந்த். மனுஷன் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமில் அவர் பண்ணுற ஒவ்வொரு ஒரு விஷயம் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்போது அது ஸ்டேஜிங்கும் சரி வேறு லெவல். ஸோ ஐ திங்க் 2.5 நிமிஷம் அதை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் உள்ளே வந்ததுமே எனக்கு தெரிஞ்சு ஐ நீட் சாங் ஃப்ரம் ஜெயிலர். இப்போ வந்து ஜெயிலர்லேருந்து பாட்டு கேட்டே ஆகணும். அது வந்து ஃபஸ்ட்டு பாட்டே போடுறேன்டா தம்பி, நான் இதான் ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டுக்க, பயங்கரமாக இருக்கும். கேட்டு முடி அதே தான். காலையில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து 4 மணிக்கு போய் பார்த்துட்டு, 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு, 3 மணிக்கு வந்து நம்ம தியேட்டரில் வந்து உட்காரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 2 மணிக்கெலாம் எழுந்துக்கணும், அதுக்கு 10 மணிக்கெலாம் தூங்கணும். நாங்கள் தூங்கினதே 11:30 மணிக்கு. இந்த காலத்தில் எவனுக்கு 11:30 மணிக்கு படுத்தால் தூக்கம் வருது? 11:30 மணிக்கு கஷ்டப்பட்டு கண்ணை இறுக்கி காதில் ரெயின் சவுண்டெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு தூங்குற தூக்கமே வரல. 12:30 தூக்கம் வந்தது, 1:30 எழுந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேண்ணா. தூக்கம் இல்லாமல் அவர் தூக்கம் சரியாக தூங்கலை அப்படின்னா தி என்டையர் டே வந்து காஃபிலே தான் ஓடும், விச் இஸ் லைக் வெரி பேட் சை உச்சே. அதனால் வந்து ஜெயிலர் 2லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டும், ஜெயிலர் 2 என்ன ஜெயிலர் 2, ஜெயிலர் 1லேருந்து இன்னொரு பாட்டு போடுவோமே, ஏன் கேட்கக்கூடாதுப்பா, கேட்போமே தான், பேக் டு பேக் கேளுங்க. கேட்டு வந்து சார்ஜ் ஆகிட்டு இன்றைக்கி சாயங்காலம் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஸ்க்ரீனிங் வேறு இருக்குது, சாயங்காலம் 7:30 மணிக்கு தேரா சிட்டி சென்டரில். நம்ம ஷோஸில் டிக்கெட்டை வின் பண்ணி போகிறவங்களும் இருப்பீங்க, ஸோ அதனால் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. இன்னொரு விஷயம் நான் சேர்க்கணும், இந்த ட்விட்டர்லலாம் எப்படின்னா பழைய படம் ஏதோ ஒரு மொக்கையான படம் இருக்கும்ல, அந்த படத்துக்கு மக்கள் வெளியில் வந்து ஏ நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லும், அந்த வீடியோலாம் எடுத்து மேலே வந்து ஜெயிலர் 2 மக்கள் ரிவ்யூலாம், அது எப்போ நேற்று நைட்டு முந்தா நேரத்தெல்லாம் போ, அதை நிறைய பேர் கீழே பார்த்துட்டு என்னங்க எனக்கு அப்போவே தெரியுங்க படம் நல்லா இருக்காது அந்த மாதிரிலாம், வேற ஏதோ ஒரு படத்துக்கு எடுத்து அது எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஓகே, நான் வந்து இது உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய பரவுது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் போய் பார்த்து படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுவாங்க, ஏன்னா அது உங்கள் காசு, உங்கள் டிக்கெட், உங்கள் உரிமை. ஓகே, எனிவேஸ் ரைட் நவ் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் அஸ் டு கெட் சார்ஜ்ட் வித் ரஜினிஸ் ஆரா. அதனால் வந்து ஜெயிலர் 2லேருந்தும் ஜெயிலர் 1லேருந்தும் பேக் டு பேக் 2 தலைவர் பாட்டு வருது. திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். டுடே இஸ் ஜெயிலர் டே.
1: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

0: மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.
1: நினைச்சு கண்ட துண்டமா வெட்டும் டைகர் கா.

0: டைகர் கா ஹோ அர்த்தமைந்தா ராஜா.
1: தமிழ் தமிழ் தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
6: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
5: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
7: மம்மி எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
5: நிறைவேறும்
8: இந்த
9: தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
8: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
9: Grand Millennium Alwada Hotel la Abu Dhabi Central Bus Station pakkathla DAG team ah meet pannuvaanga. Indha special opportunity ah miss panniradinga. Indha Deepavali unga sunga veetla da. New light, new beginnings with DAG developers.
4: Call 056-357-9474.
10: Unakkena pannadhu குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
2: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
9: கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய் நான் காஃபி.
13: ஹலோ நான் தான் டிராவல்.
14: வணக்கம் நான் நினைவுகள்.
13: ஹாய் நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனசு காணோம்.
12: அங்கே பாருங்கள் போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
15: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
16: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

அக்டோபர் 7th தான் வந்து இந்த ஸ்பாட் கோல்டு வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குது 1.8%. ஆமாம், 1.8%ல ட்ராப் ஆகி 4,083 பர் அவுன்ஸ் கிட்ட போயிருக்கு. இது வந்து எப்படின்னா, ஆமாம் ஸோ இப்போ எப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே இதுதான் வந்து இட்ஸ் லோவஸ்ட் சின்ஸ் அக்டோபர் 7th. ஓகேவா? ஸோ இப்போ அக்டோபர் 7th உள்ளதுலேயே லோவஸ்ட்டு, ஐ மீன் அக்டோபர் 7th அப்புறம் இதுதான் வந்து உள்ளதுலேயே லோவஸ்ட். இப்போ புதன்கிழமை விச்சஸ் லைக் நேற்றுக்கு கிட்டத்தட்ட நேற்றுக்கு ஒரு 1% விழுந்துட்டுருக்குது. சரி ஓகே, இப்போ இதை பற்றி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா இப்போ கோல்டு ரேட் நிறையா வீழ்ச்சியில் இருக்குது. இப்போது யூஸ்வலாக வந்து மக்கள் நிறைய பேர் இப்போ இந்த தீபாவளி வர வரப்போகுது, நவம்பர் 8th வரப்போகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தீபாவளி சண்டேல வருதுன்றதே ஒரு பெரிய வருத்தம். என்னத்தை போய் சண்டேல என்னங்க நீங்கள் ஏங்க கேலண்டர் எழுத போது ஒரு தீபாவளி வந்து ஒரு திங்கக்கிழமையோ இல்லை ஒரு வியாழக்கிழமையோ வர மாதிரி பண்ணக்கூடாதா? வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமை வந்தால் சூப்பராக இருக்கும். புதன்கிழமை அப்படின்னா ஸ்கூலுக்கு 5 நாள் லீவ் விட்ருவாங்க. வியாழக்கிழமை அப்படின்னாலும் தொடர்ந்து 4 நாள் லீவ் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பெரிய பெரிய பண்டிகை வரும்போது ஒரே இரிட்டேஷன். ஆமாம், நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி புதனோ இல்லை வியாழக்கிழமையோ வந்து தீபாவளி வந்து ஒரு நாள் முன்னாடி லீவ் விட்ருவாங்க, அதாவது புதன்கிழமையும் லீவ் விட்ருவாங்க. என்றைக்குமே தீபாவளி அன்னைக்கு நல்லா இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஆனால் தீபாவளிக்கு முந்தின நாள், தீபாவளி நாளைக்கு, தீபாவளி இதாக இப்போ வந்துருச்சு, விடிஞ்சா தீபாவளி, இந்த தாட்ஸே ஒரு மாதிரி அந்த தீபாவளியை வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு மாதிரி அந்த ஃபெஸ்டிவ் மூடுக்கு நம்மளை கொண்டு போயிடும். அதுவும் தீபாவளி அன்னைக்கு முன்னாடி நாள், நாளைக்கு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் பட்டாசு வெடிப்போம், இப்போ இருக்கிற ட்ரெஸ் போட்டுகிட்டே இருக்கிற பட்டாசை வெடிப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயங்காலம் வெடிக்கிறதுக்கு நாளைக்கு வெடிக்கிறதுக்குன்னு பிரித்து வச்ச பட்டாசை பக்கத்து வீட்டுக்காரங்களோடலாம் சேர்ந்து அப்படி வெடிச்சிருக்கீங்களா? அதுவும் வந்து பேக் ஆஃப் த மைண்டில், ஐயோ ஹோம் ஒர்க் வேறு எழுதணுமே, சரி எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்குது அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போடுறா வெடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணும்போது செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த ஃபீலிங்கே வந்து செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் ஸ்கூல்லாம் வந்து கஞ்சபிஷ்ணாரிங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி வந்து நடு நாட்களில் எதாவது இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திங்களோ செவ்வாயோ இல்லை புதன்கிழமை வந்துருச்சு அப்படின்னா முந்தின நாள் வந்து ஹாஃப் டே விடுவாங்க. அப்புறம் தீபாவளி அன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுப்பானுங்க. ஆமாம், அப்புறம் அடுத்த நாள் காலைல ஸ்கூலு. இப்போ புதன்கிழமை தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை மதியானம் ஹாஃப் டே, ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப புதன்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை மறுபடியும் ஸ்கூல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ நான் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் மேலே. அதாவது ஸ்டூடெண்ட்ஸை தொடக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கக்கூடாது, டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ ஏன்னா இப்போ நம்ம படிக்கும்போது அப்படி இல்லைல்ல. இப்போ அதுவும் வந்து 90s கிட்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, ஆனால் 80s கிட்ஸ் படிக்கும்போது நான் ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் சித்தப்பாலாம் என்ன சொல்லுவார்னா, எங்கள் வாத்தியார் மட்டும் ஹோம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா பெஞ்சுக்குள்ளே தலையை விட்டு பின்னாடியே சாத்துவார். இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க கதையை. இப்போ அதெல்லாம் பண்ண முடியுமா? இப்போ முடிஞ்சது கதை, அவ்வளோதான். அந்த டீச்சர் வாழ்க்கையிலே டீச்சராக இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க இப்போல்லாம். அந்த மாதிரி வேறு மாதிரி இது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்னா நிறைய லீவ் கிடைக்குது சில பேருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சிலபஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா லீவ் விட்டால் ஹோம் ஒர்க் ஜாஸ்தி கொடுக்கணுன்ற ஒரு தாட்ஸ் இருக்கா எனக்கு தெரில. இப்போ பூஜா ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு ஊர்லலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஊரில் இருக்கிற உங்கள் பசங்களுக்கு யாருக்காவது ஃபோன் அடிச்சு ஹோம் ஒர்க் இருக்காடான்னு மட்டும் கேளுங்களேன், நிறைய இருக்கும் அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் 4 நாள் லீவ் இருக்குது, 4 நாளைக்கு 10 நாளைக்கு சேர்த்து ஹோம் ஒர்க் கொடுங்க அப்படின்வாங்க. இது மட்டும் இல்லை, இந்த 1 மாதம் லீவெல்லாம் விடுவாங்களே ஸ்கூலில், அப்போ வந்து ஹாலிடே ஹோம் ஒர்க்னு ஒன்று கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இதில் வந்து உள்ளதிலே ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உள்ளதிலே ஒரு தேவையில்லாத வேலை ஒன்று இருக்கும். அது என்ன தெரியுமா, இந்த க்வெஸ்சன் பேப்பர்லாம் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம் முடிஞ்சிடும், ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சன் பேப்பர்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு எக்ஸாமாக நடக்கும்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த க்வெஸ்சன் பேப்பருக்கு, ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பருக்கும் வந்து ஆன்சரை பார்த்தோ பார்க்காமையோ அதை எழுதிட்டு வந்து லீவ் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இது ஒரு டென்ஷனாக இருக்கும், ஐயோயோ ஏண்டா 10 நாள் லீவ் விட்டா நான் என் பெரியமா வீட்டுக்கு போய் உட்காந்து ஜாலியாக என் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவேன்னா இந்த ஹோம் ஒர்க்னால நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க. சின்ன வயசில் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போயிட்டா வந்து சந்தோஷமாக இருப்போம், பட்டு ஞாபகத்துக்கு வரும் ஹோம் ஒர்க்னு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த அடிக்கடி பாஸ்போர்ட் இருக்கான்னு மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே நினப்பு தான் எனக்கு இந்த ஹோம் ஒர்க்கும். என்ன சொல்ல, அப்போருந்து இப்போ வரைக்கும் இது மட்டும் மாறுறதில்லை சிவாஜி. மெட்ராஸ்லேருந்து பாட்டு வருது தம்பி, கேட்டு முடிப்பா. திஸ் இஸ் ஆர்ஜே பிராபோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கராக்கியா. பாட்டு கானா சார், ப்ளீஸ் பாடுங்க.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
2: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
1: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
3: எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
1: நிறைவேறும்
4: என்ன
1: புது
4: சாப்ட்வேரா? சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
1: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
4: அதே தான் எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/AE/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
5: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18th சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056-415-4242.
2: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷனல் தானே?
6: ஏதாவது ஹெல்ப்?
7: அந்த துணியை கொஞ்சம்.
6: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
7: ஏதாவது ஹெல்ப்?
6: கரண்ட் போயிடுச்சுமா?
7: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Lab.
5: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட official social media pages la poi register panna marandradinga.
2: Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Altavasul Group of Companies.
4: Winter season mattum start agala, music season um start aichu.
5: Carnatic music lovers Raga Sisters Dubai ku var poranga.
4: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026, Padma Shri Ranjini Gayatri, live in Dubai. October 24th, evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
5: Ippave qtickets.com a visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
2: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: எனக்கு ஓகே, நான் என்னைக்கோ ஏதோ ஒரு நாள் வந்து இதை ரீட் பண்ணிட்டு இருந்தேன் சரியா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. மெசேஜ் இன் த சென்ஸ் லைக் ரேண்டமாக ஒரு பேஜ் ஒன்று ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அதில் அதாவது எப்படின்னா வந்து ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஓகேவா, இது என்றைக்குமே வந்து மைண்ட்லேயே எனக்கு இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது உங்களுக்கும் யாராவது பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்களே கூட யாருக்காவது பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஸோ என்கிட்ட வந்து 100 இருந்துச்சு, என்கிட்ட ஒரு 100 இருந்தது, நான் வந்து அதுலேருந்து 20 உனக்கு இதை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு பையன் சொல்லுவான். இப்போ பொண்ணு சொல்லுவாள், என்கிட்ட 20 இருந்துச்சு, நான் 20 உனக்கு இதை பொருள் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். இது வந்து இட் மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதாவது என்கிட்ட ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து உனக்கு நான் பண்ணுறேன், அது ஒன்று. என்கிட்ட இவ்வளோ இருக்குது, அது மொத்தத்துக்கும் அதை நான் செய்கிறேன். நாளைக்கு எனக்கு தெரில, எனக்கு அதான் சந்தோஷம். என்கிட்ட முழுசாக என்ன இருக்கோ அந்த முழுசாக உனக்கு நான் தரேன், இல்லைனா அதுதான் எனக்கு அன்பு. என்னோடய அன்பு நான் அப்படி தான் வந்து ஷேர் பண்ணிக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது எப்பவுமே டச்சிங்காக போடும். இப்போ நான் கரெக்டாக உங்ககிட்ட கன்வே பண்ணுறேனா அப்படின்றது கூட எனக்கு தெரில. பட் எனிவேஸ் இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பத்தா பார்த்துட்ருக்கும்போது அது ஒரு டைலாக் ஒன்று வரும். ஓகே, நான் வந்து இது ஸ்பாய்லர் தான், பட் இருந்தாலும் நீங்களாம் போய் பார்க்கணுன்றதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து படித்தேன், மையழகன் எப்படி படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதோ, ஆனால் வந்து வியாபார ரீதியாக படம் பெருசாக போகலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓரளவுக்கு பிரேக் ஈவன் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல. படம் ஆனால் சூப்பர் படம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் படத்தை ஏன் நிறைய பேர் போய் பார்க்கல, ஏன் வியாபார ரீதியாக வெற்றி அடையலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையாதான் நிறைய படம் அந்த மாதிரி வரும். ஏன்னா மலையாளத்தெல்லாம் அந்த மாதிரி மலையாள சினிமா அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நம்ம அவ்வளோ கொண்டாடுறோம். நம்ம படம் ஏதாவது வந்ததுன்னா போய் பார்க்கறது இல்லை, உட்காந்து ஓடிடியில் பார்க்கறது, டெலகிராமில் பார்க்கறது. ஏப்போ சரி ஓகே ரைட்டு. இன்னொன்று, பத்தாவுக்கும் இப்போ அதே நிலம தான் போல், படம் சூப்பராக இருக்கான், பத்தாக்கு சக்ஸஸ் மீட் வச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கி கூட நான் ஏதோ வீடியோ பார்த்தேன், விஜய் சேதுபதி தான் பேசுகிறாரு, எதாவது சொல்கிறேன் நீ சொல்லு. ஆனால் படம் வந்து வியாபார ரீதியாக இன்னும் கொஞ்சம் கரெக்டாக, அதான் எதிர்பார்த்த அளவுக்கு படம் எந்த அளவுக்கு நல்ல படம் ஹோல்சமாக இருந்தது, அப்போ எந்த அளவுக்கு அது ஹிட் அடிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு போகலையோ அப்படின்னு ஒரு
1: எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரையில் எல்லாரும் மாஸ் அதுக்கே வந்து பழகிட்டாங்களோ, இதை வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்களோ அப்படின்னு தோணுது.
0: இன்னொன்று தெரியுமா உனக்கு,
1: சொல்லுங்க.
0: உண்மை இது எப்படி நான் உனக்கு சொல்றது, எனக்கு இன்னைக்கு ஜெயிலர் பார்த்துட்டு இருக்கேன் நான். எனக்கு வந்து ஒரு சில சீன் வந்து எப்படின்னா, தூரமாக ஒருத்தர் நிக்கிறாரு, ஒரு ஃப்ரேம்ல ஒருத்தர் நிக்கிறார், பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு, என் கை அவரை ஜூம் பண்ணி பார்க்க போகுது எனக்கு சொல்லுது. அப்புறம் வந்து நடுல பாட்டு வருதுல்ல,
1: பழக்கத்துக்கும் இப்ப வந்திருக்கு சில படங்கள்.
0: ஆனா
1: நான் கடைசியா பார்த்த இந்த படம்
0: எனக்கு மனசே மாறிச்சு அந்த சீன்ல, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாரு, அதாவது நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம், அவன் ஏன் அதை செய்யறான், ஏன் அதை செய்யறான், அவன் ஒரு குட்டி பையன், அவன்கிட்ட அவ்வளவுதான் காசு.
1: ஆமா ஆமா,
0: அந்த காசு
1: இல்ல, அது புரிஞ்சது. ஏன்னா சாப்பிடாட்டி செத்துருவாங்கன்னு அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாரு, நல்லா சாப்பிடணும் இல்லைன்னா செத்து போயிருவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லுவாரு. அதனாலதான் அவன் வந்து அடுத்த நாள் இருந்து சாப்பாடு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு
0: பயம். ஆனா மனசுல அவனுக்கும் ஒரு ஒரு ஒரு கருணையும் இருக்கு. பாவம்
1: அது அது இருந்தது அவனுக்கு, அது எப்பவுமே அவனுக்கு இருந்தது அந்த கருணை.
0: எஸ், நான் லைட்டா படத்தை பத்தி பேசிட்டோம். பிளீஸ் ஆஃப்டர் ஜெயிலர் டெஃபினெட்லி வாட்ச் பத்தா. ஏன்னா இந்த இந்த வருஷத்திலே வந்த ஒரு அஞ்சாறு நல்ல படங்கள்ல பத்தாவும் ஒண்ணு.
1: ஆமா ஆமா,
0: பிளீஸ் கோ வாட்ச் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல தளபதி சாங். ஓகே,
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
2: Brought to you by
4: Joy Alucasin, Joy Wale Diwali. Diamond matrum precious stone jewelry purchase and free 24 karat gold bash matrum cash vouchers perungal. Offer valid until 8th November 2026. TNC Supply.

0: பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
2: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
1: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
2: என்னது, நிஜமாவா?
3: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. Conditions apply.
4: Lulu, where the world comes to shop.
5: Nagaina, verum thangam illa. Pengaloda alagana ninaivugal. Andha ninaivugalukku innum alagu serka Anwar Luxury Gold and Diamonds. Anaitha nagaigalukkum seikooli mutridum ilavasam. Ovvoru gramirkum sirappu thallubadi. 3000 AED madippulla diamond jewelry vaanginal 1 gram thanga naanayam ilavasam. Anwar Luxury Gold and Diamonds, Dubai Gold Souk and Dera.
6: Hello Abu Dhabi makkale.
7: Indha deepavalila unga sonda veettukana kanava nijama karidiya. Tamil Nadu's most builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
8: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: வணக்கம். ஓகே, உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுமா? பாட்டு வேணும் அப்படின்னா படார்னு ஃபோன் அடிங்க. 800-8940. தம்பி வந்து வெறும் முக்கால் மணி நேரம் மட்டும் நைட்டு தூங்கிட்டு காலங்காத்தால் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ஜா வரைக்கும் போய் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு சாப்பிடாமல் வந்து உட்காந்துருக்கேன் நீ. ஸோ கர்த்தரே, இப்படி பண்ணும்போது தான் ஃபோனை கட் பண்ணலாம் போவீங்க நீங்கள். சரி ஓகே, என்ன பாட்டு வேணும்?
3: ஹலோ, வணக்கம்
2: சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. பாட என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு
2: நல்லா இருக்கு. ஆனா நம்ம லைப்ரரியில அந்த பாட்டு எங்க இருக்குன்னே தெரியல எனக்கு. ஆனால் ஏதோ ஒரு செம்மையாக ஒரு பாட்டு வருது உங்களுக்கு. ஓகே, ஆ இருக்கு, இருக்கு பாட்டு, இருக்கு பாட்டு, இருக்கு பாட்டு. எப்படி ஜெயிலர்களோட பாட்டு இல்லாமல் எப்படி டக்குன்னு வந்து எங்கள் மியூசிக் கம்போஸரை வந்து டக்குன்னு தப்பாக நினச்சிட்டேன், மனசுக்குள்ளே திட்டேன் வேறு கொஞ்சம் ஹார்ஷாக. சரி பரவாயில்ல, ஓகே, ஆனால் பாட்டு இருக்குது. சாரிடா சாரிடா சந்தோஷ். ஓகே, எனிவேஸ் பாட்டு வருது. ஐ வில் சி யூ கைஸ் ஆஃப்டர் 5 o'clock. திஸ் இஸ் ஆர்ஜி பிரபு, யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யப்,
4: The Evening Correct, presented by
5: Vane City Global Grand Prix Lounge.
4: The Madras Pavilion, OMR Villas. அதுவும் apartment price ல. 18th October Sunday, Park Regis Hotel near Burjuman Metro ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111.
5: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டுக்கு ஒலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
6: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
7: Manasu thottu mattu.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: அல் யலாயிஸ் ரயில் நிலையத்தை ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கும் புதிய நடைபாலம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. துபாயில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அல் யலாயிஸ் எத்திஹாத் ரயில் நிலையத்தையும் ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்தையும் நேரடியாக இணைக்கும் புதிய நடைபாலம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த நடைபாலம் மூலம் ரயில் மற்றும் மெட்ரோ சேவைகளுக்கு இடையே பயணிகள் எளிதாக மாறிச் செல்ல முடியும். இது பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையிலான இணைப்பை மேலும் மேம்படுத்த வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
2: உலக செய்திகள்.
4: தெற்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் சுற்றுச்சூழல் முகமை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேசிய வறட்சி குழு இங்கிலாந்து முழுவதும் நீர்வள இருப்பு மற்றும் வறட்சி நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியானது. இதன்படி கான்வால், டிவான், டோசெட், சமர்செட், கிழக்கு சசெக்ஸ் மற்றும் மேற்கு சசெக்ஸ் ஆகிய பகுதிகளின் சில இடங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன.
2: தமிழக செய்திகள்.

0: இஸ்லாம் சமயத்தை தழுவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இட ஒதுக்கீட்டு உரிமையை பெற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது சமூக நீதிக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பின்னடைவாகும் என்று கனிமொழி எம்பி தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்து மதம் மாறிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் இட ஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சாதிய ஒடுக்குமுறைகளால் ஏற்பட்ட பிற்படுத்தப்பட்ட தன்மையை அளவிட மதத்தை தேர்வு செய்யும் உரிமை ஒரு நிபந்தனையாக இருக்கக்கூடாது. தாவைக அரசு இந்த விவகாரத்தில் திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட சட்ட நடவடிக்கைகளை உறுதியாக தொடர வேண்டும். மதம் மாறிய மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று கனிமொழி எம்பி வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: கர்நாடக அரசுக்கும் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சரும் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவருமான ஹெச் டி குமாரசாமிக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. முன்னாள் முதல்வர் சித்தராமையா தொடர்புடையதாக கூறப்படும் ரகசிய பதிவு விவகாரத்தில் தனது கட்சி தொண்டர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததற்கு குமாரசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கர்நாடக உள்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கேவை நேரடியாக சாடிய குமாரசாமி, உள்துறை அமைச்சகம் உங்கள் அப்பாவின் சொத்தா, உங்களுக்கு இந்த துறையை உங்கள் தந்தை கொடுக்கவில்லை என்று கூறினார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எனக்கு நோட்டீஸ் அனுப்புங்கள் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே வீதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பௌத்த பிக்குகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத் குமநாய்க்கு அங்கு வருகை தந்துள்ளார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வணக்கத்துக்குரிய கலகுட அத்தி ஞானசார தேரரை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பௌத்த பிக்குகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அதிகாரிகளிடம் இருந்து தங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று பிக்குகள் தெரிவித்துள்ளனர். கடும் மழைக்கு மத்தியிலும் கொழும்பை வந்தடைந்த பிக்குகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றனர்.
1: செய்திகள்.
0: ஷங்காய் ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நடைபெற்ற முதல் காலிறுதி ஆட்டத்தில் ஜேக்கப் ஸ்னெய்ட்னர் மற்றும் மார்க் வால்னர் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அலெக்சாண்ட்ரோ அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இவர் ஆர்தங்கிக்கு எதிரான போட்டியில் 4-1 என்ற நீர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதேவேளை ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் அலெக்ஸ் டி மெனோரை 6-4 என்ற நீர் செட் கணக்கில் வீழ்த்திய அலெக்சாண்டர் ஸ்வெரவ் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு பாட்டுனா இது அப்படி ஒரு பாட்டுரா.

மோஸ்ட் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு தருணம் இந்த மாதிரி பாட்டை போட்டு டீஸ் போடும்போது எனக்கு முழு பாட்டை அப்படியே போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த பாட்டெல்லாம் தான் வருது அப்படின்னு உங்களை கேட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் எப்படி என்னால் இருக்க முடியும்? அதே நேரம் ஃபுல் பாட்டையும் எப்படி போட முடியும்? போட்டு இதுதான் வரப்போகுதுன்றதை காட்டிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அதே பாட்டை ஃபுல்லாக போடுவோம்னா

0: உலகத்தரம் உள்ளூர் வாத்தியாரு தூக்கி போட்டு சாத்துவார் அப்படி போவோம். அறிவோட லிரிக்ல ரெண்டாவது பாட்டும், அதுக்கப்புறம் அனிருத்தோட வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாட்டும், லியோல இருந்து ரெண்டுமே அனிருத்தோட மியூசிக் தான். எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 5, 6, 7, 8 வருஷமா அனிருத் ஹேட் சேஞ்ச்டு த ட்ரெஜக்டரி ஆஃப் இவர் தளபதி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய். அவர் ஆக்டராக இருந்தப்போ, தளபதியாக இருந்தப்போ அவருடைய ஃபிலிமிங் கரியரும் சரி, அவருக்கு கொடுத்த எலிவேஷனும் சரி, அட் த சேம் டைம் அந்த ரைட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவரோட இதுவும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக தனுஷ், இந்த பக்கம் வந்து எஸ்கே, நாலு பேருக்கும் வந்து அனிருத் ஒரு பயங்கரமான ஒரு தூணாக இருந்திருக்காரு. அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கும் சரி. அதே சேம் டைம் டிரெக்டர்ஸ்ன்னு பார்த்தா நெல்சன், அந்த பக்கம் வந்து லோகேஷ் கனகராஜ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, எனிவேஸ் இப்போ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண இல்லை. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் நடந்த அந்த பழைய காலத்து பனிஷ்மெண்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம், சொல்லிகிட்டு இருந்தோம் கரெக்டாக. இப்போ எப்படின்னா, சித்தப்பா சொல்லுவார், நான்லாம் வந்து 5வது 6வது படிக்கும்போது ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு போகலன்னு வச்சுக்குவேன், ஹோம்ஒர்க் பண்ணலை அப்புறம் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், பெஞ்சுக்குள்ளே தலையை விட்டு பின்னாடியே சாத்துவார் எங்கள் கெமிஸ்ட்ரி வாத்தியார், அந்த மாதிரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கர ப்ரூட்டலாக இருக்கும், இப்படிலாமா அடி வாங்கி படிச்சிங்க, அப்போவும் நீங்கள் உருப்படலை அப்படின்ற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு இப்படி பேசுவோம். பட் இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் வாங்கினதுலே ப்ரூட்டலான பனிஷ்மெண்ட் என்ன? எனக்கு என்ன தெரியுமா, நான் ஏதோ வந்து ஏதோ ஒரு மந்த்லி டெஸ்ட்டாக சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாம் அப்போது படிச்சுட்ருப்போம்ல, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் பிரின்சிபல் திடீர்னு புக் எடுத்து கேள்வி கேட்குறாரு, எனக்கு பதட்டத்தில் உளறிட்டேன், நான் படிக்கலையா என்னன்னே தெரில, எனக்கு பயம் வேற, ஒழுங்காக பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு கிளாஸ் பெண்கள் முன்னாடிலாம் கையை நீட்ட சொல்லி, காதை திருகி, கையால் கையில் எல்லாம் வந்து பெரம்பு வச்சு அடி வெளுத்து விட்டு, காலெல்லாம் அடிச்சு, நம்ம வேறு அந்த டைமில் அழமாட்டோம், அழுதா வீக்னஸ்ஸு, பொண்ணுங்க முன்னாடி அழகக்கூடாதுன்ற மாதிரி வேறு இருப்போம். ஆனால் உச்சக்கட்ட ஹியூமிலேஷன் அதெல்லாம் இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, அப்போ தெரில இப்போ தெரியுது. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன உச்சக்கட்ட ப்ரூட்டல் பனிஷ்மெண்ட் என்ன அனுபவிச்சிங்க ஸ்கூல் படிக்கிறப்ப?
1: ஸ்கூல் படிக்கும் போது ரெண்டு விரல் நடுவில் பெண் வச்சாமுக்குவோம்.
0: ஐயோ, ரெண்டு விரலுக்குள்ள பேனை வச்சாமுக்குவாங்களே, என்னண்ணா சொல்றீங்க? என்ன இந்த உலக, இந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் வாத்தியாரும் இப்படிதான் வந்து சைக்கோ கொலகாரங்களா இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ள. என்ன
1: கண்டே போட்டு கொள்ளுவாங்க நம்மள, அது அரைக்கமே ஒரு மேடம் இருக்கு எங்களுக்கு.
0: என்ன உங்க பேர் சொல்லுங்க?
1: என் பேர் தியாகு.
0: தியாகு, எந்த ஸ்கூல் படிச்சீங்க, எந்த ஊரு?
1: நான் பூம்புகார் ஸ்ரீனிவாசன்.
0: பூம்புகார் ஸ்ரீனிவாச. ஐயோ ஐயோ, அந்த ஸ்கூல் என்ன வந்து மிரட்டிட்டே இருப்பாங்க உன்னை, அந்த மிலிட்டரி ஸ்கூல்ல சேர்த்துருவோம், 6th 7th படிக்கிறதுல இருந்து மிரட்டினா நீ ஒழுங்கா படிக்கல, ஆனா அங்க சரி எங்க சித்தப்பா
1: சட்டாந்தர்ல முட்டையை போட வச்சு மூணு அடி மறக்கவே
0: முடியாது. இப்படிலாம் அடிச்சா படிச்சிருவோம் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. என்ன படிச்சிருப்போம், ஆனா வந்து படிச்சது ஞாபகம் இருக்கா, அடிச்சது ஞாபகம் இருக்கா? அதுதான் மெயின் மேட்டர்.
1: அது அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல முடி போட வச்சு
0: முதல் அடிப்பாங்களே.
1: ஐயோ கஷ்டம், வாழ்க்கையை மறக்க முடியாது.
0: என்னன்னா இது, இதை விசாரணை படம் வந்து கைதி மாதிரி பேசுறீங்க இப்படி. நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப வாங்கின உள்ளதுல உச்சகட்ட பனிஷ்மெண்ட் என்ன, அதை பத்தி பேசுவோம் நம்ம இன்னைக்கு. ஓகே,
2: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

Rest in peace. Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்க. Diamond மற்றும் precious gem jewelry வாங்கும் போது free cash vouchers பெறுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: Festival time la Anitha's family mattum assathala irukanga. Avaloda podava chance illa.
2: Last year avaloda husband oda Deepavali outfit kuda smart ah irundhuchu.
1: Andha embroidery lehenga la avaloda ponnu evlo alaga irundha theriyuma?
3: Mummy, enakku indha vaati sahada set da venum.
1: நிறைவேறும் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
2: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
6: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்யஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
9: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
10: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் பயப்படி காட்டா.
1: The Evening Correct, presented by
2: VNCT Global Grand Prix Launch.
1: The Madras Pavilion, OMR Villas, அதுவும் apartment price-ல. 18th October Sunday, Park Regis Hotel near Burjuman Metro-ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds-ஓட social media pages-ல register பண்ணி, diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: அண்ணாச்சி குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
2: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: சத்யா.
1: Brought to you by Bashabai Biryani. Vasal Hub, Block 4, Karama.
2: Tamil, Tamil, Tamil. 89.4.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
5: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Saiba Jewelers, where traditions shine and celebrations glow.
2: We'll be back after a short commercial break.
3: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
5: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
3: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
5: நிறைவேறும் பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறைய தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
7: ஹலோ அபுதாபி மக்களே,
8: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் என்ஆர்ஐ ஆஃபர்ஸோட
7: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
8: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 0563579474.
3: Explore more பண்ண ஜெட்டோ ரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
9: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
9: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: ஆஸ்டர் வாலண்டியர்ஸ் வழங்கும் ஹார்ட் டு ஹார்ட் கேர்ஸ் 2026 செப்டம்பர் 27 இருந்து நவம்பர் 1 வரைக்கும் தினமும் நம்ம நடக்கக்கூடிய ஒரு 10,000 அடிகளும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு சேர்த்து இதய அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய 50 குழந்தைகளுக்கு இலவசமா அறுவை சிகிச்சை கிடைக்கவும் உதவ போகுது. இந்த உன்னதமான முயற்சியில நீங்களும் பங்கேற்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இப்பவே astervolunteers.org/hearttoheart வெப்சைட்க்கு போய் பதிவு செஞ்சு தினமும் நீங்க நடக்கக்கூடிய அடிகளுடைய எண்ணிக்கையை அப்லோட் பண்ணுங்க. ஒன்றாக அடி எடுத்து வைப்போம் ஆரோக்கியமான இதயங்களுக்காக. Astro Volunteers, Heart to Heart Cares 2026.
10: Winter season மட்டும் ஸ்டார்ட் ஆகல, music season உம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
3: கர்நாடிக் music lovers ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
10: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
3: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: சிங்கம் இறங்கினா காட்டுக்கே விருந்து, இவன் வேட்டிக்கு செதறனும் பயந்து. இப்படி ஒரு பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்டீங்க, அதுக்கப்புறம் என் வாய்ஸை நீங்க கேட்கல, என் வாய்ஸை நானே கேட்கல. ஒரு பத்து நிமிஷம் போய் மௌன விரதம், ஒரு அரை மணி நேரம் மௌன விரதம் இருந்து திருப்பி வரேன். ஏன்னா 6 மணிக்கு மேலே முக்கியமான ஒரு ஆள் வரப்போகிறாங்க. பட் டுடே வி ஆர் ஆக்சுவலி டிஸ்கசிங் அபவுட் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ப்ரூட்டலான பனிஷ்மெண்ட் என்ன வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், எங்கள் சித்தப்பா வந்து பெஞ்சுக்குள்ளே தொலை விட்டு பின்னாடியே சாத்துவார், எங்கள் கெமிஸ்ட்ரி வாத்தியார் தெரியுமா, அப்படிலாம் நான் படிச்சுட்டு வந்தேன். அப்படிலாம் படிச்சுட்டு மனுஷன் வந்து பெரிய ஒரு பியூட்டி பார்லராக வச்சு செட்டில் ஆகிட்டார். கெமிஸ்ட்ரி வாத்தியார்கிட்ட அடி வாங்கினதுக்கும் எங்கள் சித்தப்பா போய் பியூட்டி பார்லர் வச்சதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அவர் அடி வாங்கினது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கும். வணக்கம். ஓ, அட்டனே பண்ணலையே, நான் அதானே பார்த்தேன். என்ன மீ சர்வைவிங் வித் 1 hour ஆஃப் ஸ்லீப். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன வேலை செய்றீங்க? சந்தோஷமா இருக்கு. என்னது? கமிஷனிங் மேனேஜர். கமிஷனிங் மேனேஜர் அது வெறும் கேள்விப்படாத ஒரு ஒரு ஒரு இது. சரி ஓகே, என்ன என்ன அடி வாங்கினீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் மறக்க முடியாதுன்னா, நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன், கிரிக்கெட் பிளேயரு. ஒரு மேட்ச்ல ஒழுங்கா பவுலிங் போடலன்னு மறுநாள் காலையில எங்க கோச் வந்து முட்டி போட வச்சு பட்டை பேட்டாலே கிளி கிளி கிழிச்சிட்டாரு.
0: அப்ப ஓடவும் முடியாது, அதுக்கப்புறம் ஒழுங்கா பவுலிங்கும் போட முடியாத.
1: ஒரு வாரம் ஃபுல்லா வீங்கி போய் ஒண்ணுமே பண்ணல.
0: ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி நீங்க ஸ்கூல்ல வேற ஏதாவது சப்ஜெக்டுக்கு அடி வாங்கினா கூட உட்காந்து எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் அப்படி பண்றாங்க? விரலுக்கு நடுவில் பேனா விட்டு விரல ட்விஸ்ட் பண்றது, கிள்ளி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா டீச்சர்ஸ் சில பேர். சில நேரம் வந்து ஸ்கூல்ல அடி வாங்கின அந்த தழும்பு வந்து அப்படியே இருக்கும். என்ன நீங்க ஏதோ சிவாஜி படத்துல வந்து ரஜினிய படுக்க வச்சு போலீஸ் எல்லாம் அடிப்பாங்கல்ல, கால் காலா அடிச்சதுக்கு அப்புறம் அவரு 1, 2 அப்படி ஏன்டா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல அப்படின்னு அதே மாதிரி ஏதாவது டைலாக் பேசுனீங்களா நீங்க? அப்படிலாம் இல்ல, ஆனா அதே மாதிரி வாங்கிருக்கீங்க அடி ஸ்கூல்ல.
1: வெளியில ஓட விட்டுருவாரு, மனுஷங்களை ஓட சொல்லிட்டு அவர் பட்டு வீட்டுக்கு காபி குடிக்க போயிடுவாரு, 2 hours அப்புறம் வருவாரு.
0: 2 hours
1: வரக்கூடாது, அந்த 2 hours வந்து கிரவுண்ட சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும்.
0: 2 hours ஓடணுமா?
1: உங்க
0: டீம் தோத்ததுக்கு உங்க பிடி மாஸ்டர் தான் காரணம், ஓட விட்டு கால் கால அடிச்சு அடிச்சு மெயினான மேட்டரே வந்து தம்சம் பண்ணி. உண்மையாவே ஒரு மேட்டர் சொல்லுவா, நீங்க வந்து 8 hours தூங்குங்களேன், மத்தியானம் லைட்டா கண்ணு சொருக்கும், ஆனா 1 மணி நேரம் தூங்கிட்டு வாங்களேன், அப்படியே அலர்ட்டா இருக்கு. எனக்கு வந்து அலர்ட்டா இருக்கு, பிரெயின் வந்து அலர்ட்டா இருக்கு, சுத்தி முத்தி வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது மாதிரி ஏதாவது பாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது எனக்கு. அதுக்கு அதனால நான் என்ன பண்றேன், 6 மணிக்கு மேல உங்களை மீட் பண்றேன், அதான் எனக்கு நல்லது. ஓகே,
2: தானே.

0: We'll be back after a short commercial break.
1: Hello, Abu Dhabi மக்களே.
2: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
1: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 am to 7 pm
2: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
3: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அம்பேரா.
4: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
2: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18th சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
5: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷனல் தானே? ஏதாவது
6: அந்த துணியை கொஞ்சம்.
5: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
6: ஏதாவது ஹெல்ப்?
5: கரண்ட் போயிடுச்சுமா?
6: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Lab.
1: Hello, Abu Dhabi மக்களே.
2: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
1: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
2: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
7: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
8: The Evening Correct presented by
9: Vain City Global Grand Pre-Launch,
8: The Madras Pavilion OMR Villas, அதுவும் அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல. 18th October Sunday, Park Regis Hotel near Burjuman Metro ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111.
10: Brought to you by Anathangam Gold and Diamonds. உங்க வீட்டுக்கு உள்ள Anathangam Gold and Diamonds ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை ஐக்கிய அரபு அமீரகம் தனது சொந்த பாதுகாப்பின் முக்கிய அங்கமாக கருதுவதாக அமீரகத்தின் கூட்டாட்சி தேசிய கவுன்சிலின் பாதுகாப்பு உள்துறை மற்றும் வெளியுறவு குழு தலைவர் டாக்டர் அலி ராஷித் அல் நுயாய்பி தெரிவித்தார். இருப்பினும் அண்மைய ஹூதி தாக்குதல்களுக்கு இவ்வாறு பதிலளிப்பது பிற நாடுகளிடம் எந்த வகையான உதவிகளை கோருவது என்பதை சவுதி அரேபியாவை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ரியாத் உள்ளிட்ட சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் உட்பட ஹூதி படையினரின் தாக்குதல்கள் விரிவடைந்து வருகுவதற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் உள்ள பல விமான நிலையங்கள், எண்ணெய் உற்பத்தி மற்றும் சேமிப்பு நிலையங்கள், துறைமுகங்கள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஹேமனின் ஹூதி படையினர் பலமுறை தாக்குதல் நடத்த முயன்றதாக சவுதி தலைமையிலான கூட்டணி இன்று தெரிவித்தது. அக்டோபர் மாதத்தில் மட்டும் ரியாத் விமான நிலையத்தை இலக்கு வைத்து 20 ஹூதி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களில் 17 பேர் உயிரிழந்ததாகவும் கூட்டணி தெரிவித்துள்ளது. மேலும் ஏமனின் மலைப்பகுதிகளில் நடத்தப்பட்ட நடவடிக்கைகளின் போது 120 மேற்பட்ட ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டதாகவும் ஏராளமான ஏவுகணை மற்றும் ஆயுதங்களை ஏவுவதற்கான ஏவுதளங்களும் அழிக்கப்பட்டதாகவும் கூட்டணி தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: எஸ்ஐஆருக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்கின்றதா தாவிகா அரசு என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி விசுவாசத்துக்காக இந்திய அரசியலமைப்பை எதிர்க்க துணிந்து விட்டாரா முதல்வர் திரு ஜோசப் விஜய் என்று அவர் வினவியுள்ளார். அனைத்து மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்கும் வகையில் போலி வாக்காளர்களை கண்டறிதல், வாக்காளர் கணக்கெடுப்பு, வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு உட்பட பல செயல்முறைகளை முன்னெடுத்து வரும் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றுள்ள தாவிகாவுக்கு கடும் கண்டனங்கள் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி டெல்லியில் நாளை நடத்தவுள்ள மூவர்ண கோடி போராட்டத்துக்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை மத்திய அரசு பாதுகாப்பதாக அபிஜித் தீப்கே குற்றஞ்சாட்டியுள்ளார். ஜந்தர் மந்தரில் மூவர்ண கொடியை அசைத்ததை குற்றம் என நரேந்திர மோடி அரசு கூறுகின்றது. யாருக்காக? ஞானேஷ்குமாருக்காக என்று அவர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது தெரிவித்தார். போராட்டங்களை ஒடுக்க டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்கும் வகையில் ரயில்வேயை மூடி மெட்ரோவை மூடி டெல்லியை எல்லையாக மாற்றியுள்ளது மோடி அரசு. யாருக்காக? ஞானேஷ்குமாருக்காக என்றும் அவர் குற்றம் சுமத்தினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய எதிர்பார்ப்பவர்களுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் விசேட மற்றும் முக்கியமான அறிவித்தலொன்றை வெளியிட்டுள்ளது. பயண தடங்கல்கள் அல்லது அவசர மருத்துவ தேவைகள் போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக பயண செலவுகளை முழுமையாக ஈடு செய்வதற்கு போதுமான நிதி வலிமை இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் 2027 ஆண்டில் மாறுபட்ட அதிக உற்பத்தி திறன் கொண்ட பொருளாதாரத்துடன் நுழையும் என்று அமீரக பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின்துக் அல்மரி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ரைஸ் சமிட் 2026 மாநாட்டில் பேசிய அவர் 2027 ஆண்டுக்கான அமீரகத்தின் 3 முக்கிய பொருளாதார முன்னுரிமைகளாக பொருளாதார மீட்சி திட்டங்களை செயற்படுத்துதல் மற்றும் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டார். மறுசீரமைக்கப்படும் உலகில் பொருளாதார மீள்திறனில் இருந்து புதிய வாய்ப்புகளை நோக்கி என்ற தலைப்பிலான அமர்வில் உலக நாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்புகள் உலக வர்த்தக பாதைகளிலும் முதலீட்டு நகர்வுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் சூழலில் அமீரகம் தனது பொருளாதார மீள்திறனை தக்க வைத்துக் கொண்டு 2027 ஆண்டை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் விளக்கினார்.
4: Business update. Brought to you by
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள ICC மகளிர் சாம்பியன்ஸ் லீக் தொடருக்கான தயாரிப்பின் ஒரு பகுதியாக அச்சமின்றி விளையாடுவதுடன் புத்திசாலித்தனமான உத்திகளை பின்பற்ற இந்திய அணி திட்டமிட்டுள்ளதாக துணை தலைவி ஷஃபாலி வர்மா தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க இருதரப்பு T20 சர்வதேச தொடரில் இந்தியா பங்கேற்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் நடைபெறவுள்ளன. இந்த தொடருக்கு முன்பாக ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஷஃபாலி வர்மா, அணியின் திறனை தொடர்ந்து மேம்படுத்துவதிலும் தெளிவான உத்திகளுடன் விளையாடுவதிலுமே கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4

0: the evening, Karak.
1: week 18th October coming Sunday Bujman metro station ku kitta irukra Parkridge hotel as usual VN studio aasthana landmark adha 0547673111 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி இந்த ஒன் ஹவர் இந்த ஷோ கேளுங்க 0547673111 ஸோ இதான் வந்து நம்பர் அண்ட் த மெட்ராஸ் பெவிலியன் வந்து அதோடைய கிராண்ட் ப்ரீ ப்ரீ லான்ச் தான் இந்த வாரம் இங்கே நடக்க போகுது அப் டு 15 lakh ஒர்த் ஆஃப் ஆஃபர்ஸ்லாம் அவங்களுக்காக தரப்போகிறாங்க அண்ட் விதவுட் எனி டிலே ரொம்ப நாள் கழிச்சு ஸோ அவர் எஃப்எம்ஸ் ஃபேவரட் கீதா மேம் இஸ் பேக் மேம் வெல்கம் பேக்
2: எஸ் பிராவோ இட்ஸ் லவ்லி டு பி இன் யோர் ஷோ அண்ட் லவ்லி டு பி பேக் ஃபார் த ஈவினிங் ஷோ
1: எஸ் மேம் லைக் வைஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது
2: எஸ் ஃபார்
1: மெட்ராஸ் பெவிலியன்
2: மெட்ராஸ் பவிலியன் பை VNCT குளோபல் இன் OMR காலவாக்கம் நியர் கேளம்பாக்கம் இது வந்து ஒரு லாங் வெயிட் பை ஆர் கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து OMR-ல சென்னை பூமிங் சென்னை சிட்டியில வந்து லக்ஸரி ஃபார் ஆல் இந்த மாதிரி ஒரு பயங்கர தீமோட நிறைய அம்யூனிட்டிஸோட நம்மளோட கிளையன்ஸ் நிறைய பேர் வந்து அம்யூனிட்டிஸோட ப்ராஜெக்ட் வேணும் நிறைய ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலையும் லான்ச் பண்ணுறீங்க பட் அம்யூனிட்டிஸோட எங்களுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு நீங்கள் அம்யூனிட்டிஸோட லான்ச் பண்ணி எங்களுக்கு அம்யூனிட்டிஸோட ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு அவங்களோட விஷ் லிஸ்ட் தான் எங்களோட லிஸ்ட்டு ஸோ அந்த விஷ் லிஸ்ட்டில் வந்தது தான் அந்த பர்த் ஆஃப் மெட்ராஸ் பவிலியன் அண்ட் சென்னை OMR சொல்லவே

0: ஏண்டா இட்ஸ் த மோஸ்ட் பூமிங் ஏரியா. திருப்போரும் தாண்டி உங்களுக்கு வந்து அங்கே க்ரோத் ஜோன் போயிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து திஸ் இஸ் இன் காலவாக்கம் ஆஃப்டர் கேளம்பாக்கம் வேர் யூர் கெட்டிங் வில்லா ஃபார் 1 crore, which is not at all possible. அதுதான் மெட்ராஸ் பவிலியனோட ஹைலைட்.
1: ஓகே,
0: ஒன்று ப்ரைசிங் இஸ் த பிகெஸ்ட் ஹைலைட், நம்பர் 2 லொக்கேஷன் இஸ் த பிகெஸ்ட் ஹைலைட், நம்பர் 3 இட்ஸ் லக்ஸரி ஃபார் ஆல். நம்ம வந்து ஒரு 3-4 crore rupees கொடுத்து 3-5 crore ஈஸியாக கொடுத்து வாங்கக்கூடிய வில்லாஸ், அந்த ஃபீச்சர்ஸு, அம்யூனிட்டிஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டீரியல்ஸ் யூஸ்ட், டிசைன் எலிமெண்ட், அந்த ஃப்ளோ, அந்த வாட் எவர் இஸ் பீங் கிரியேட்டட் தேர், ஈஸியாக பீப்புள் வில் பி ஏபிள் டு எஸ்டிமேட் இட் காஸ்ட் சம்வேர் பிட்வீன் 3-5 crores. அந்த மாதிரி ஒரு லக்ஸரி லிவிங் வந்து அதை வந்து நம்ம 1 crore கொடுக்குறோம். ஸோ தட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு 3-bedroom அப்பார்ட்மெண்ட்டே அந்த ஏரியாவில் இப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு அங்கே அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது.
1: ஓகே,
0: அண்ட் க்ரோத் எடுத்தாப்புல நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது. அங்கே வந்து உங்களுக்கு 3-bedroom அப்பார்ட்மெண்ட்டே 1 crore வரும்போது உங்களுக்கு வில்லாஸ் 100% உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப்போடு 98 lakhs ஆன்வர்ட்ஸில் இங்கே நம்ம கொடுக்குறோம். ஏன் எதனால நம்மளால இந்த மாதிரி ஒரு லெஸ் ப்ரைஸுக்கு, இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு, இவ்வளோ ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷனில் நம்ம வில்லா கொடுக்க முடியுது அப்படின்னா, இந்த லேண்டை நம்ம 10 years பேக்கே வாங்கிட்டோம். அப்போ வாங்கினா இன்றைக்குள்ள வேல்யூக்கு தானே நம்ம லேண்ட் வேல்யூவேஷன் பண்ணி நம்ம பண்ணணும். பட் அதே இது அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடியே ஒரு 150 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அப்போ நம்ம எதர் இன்றைக்குள்ள வேல்யூவேஷனில் நம்ம வந்து 1 crore கொடுக்க முடியாது, இல்லாட்டி நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டணும். அங்கே வந்து 450 அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் நாங்கள் இப்போ வாங்கியிருக்க இடத்துல மெட்ராஸ் பவிலியனில். ஆனால் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காஸ்ட் பெனிஃபிட்டை அப்படியே நம்ம வந்து பையர்ஸுக்கு கொடுக்குறோம். அடுத்தது வந்து என்றைக்குமே பையர்ஸுக்கு நம்ம வெல்த் கிரியேஷன் பண்ணுறோம். அந்த வெல்த் கிரியேஷன்னா உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா இருந்தால் தான். ஏன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பில்டிங்ஸ் டெப்ரிஷியேட் ஓவர் டைம், அதில் அப்ரிசியேஷன் வராது. ஸோ அதை அப்புறம் நாங்கள் வந்து இதில் வந்து வி ஆர் வில்லா டெவலப்பர்ஸ் பிகாஸ் வி ஆர் இன் டு வெல்த் கிரியேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஃபார் யூ. அதனால வி ஆர் பாசிங் த ஃபுல் பெனிஃபிட் ஃபார் யூ, FSI பெனிஃபிட்டு, உங்களோட ஃபுல் ப்ரைஸ் பெனிஃபிட்டு, அப்ரிசியேஷன் பெனிஃபிட்டு எல்லாமே நம்ம வந்து கிளையன்ஸுக்கு இதில் கொடுக்குறோம். ஸோ எப்பயுமே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு விஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கணும். நாங்கள் இந்த லேண்ட் லொக்கேட் பண்ணும்போதே ஒரு விஷனோட தான் லொக்கேட் பண்ணோம். 10 years பேக் வாங்கும் போதே இது நல்லா இந்த ஏரியா நல்லா க்ரோ ஆக போகுது. அப்போ இன்னைக்கு கிளைண்ட்ஸ்டேக் வந்து இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணி அப்ரூவல்ஸ் போகும்போதும் இந்த ஏரியா நெக்ஸ்ட் 3 years பயங்கர பூம் ஆக போகுது. ஸோ க்ரோத் ஜோனில் போனால் தான் நம்ம மணி வில் க்ரோ. சேச்சுரேட்டான ஏரியாவில் இன்றைக்கி போய் நான் டி நகரில் வாங்கினேன்னா ஹை ப்ரைஸ் கொடுக்க முடியும், தவிர எனக்கு அப்ரிசியேஷன் வராது. ஸோ நான் வந்து எங்கே வந்து என்னோட மணி க்ரோ ஆகும்னா, க்ரோயிங் ஏரியாவில் தான் என்னோட மணி க்ரோ ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் உங்களுக்கு இந்த காலவாக்கம் நியர் கேளம்பாக்கம் என் OMR. இதில் வந்து உங்களுக்கு ஆஸ் யூ நோ டிஸ்டன்ஸ் இஸ் நோ மோர் டிஸ்டன்ஸ். நம்ம PM இப்போ தான் வந்தாங்க சென்னைக்கு, இனாக்ரேட் பண்ணாங்க கிராண்டாக CMRL மெட்ரோ ரயில் ஃப்ரம் பூந்தமல்லி டு வடபழனி. 20 minutes யூ கேன் கோ ஃப்ரம் பூந்தமல்லி டு வடபழனி, இந்த ஃபென்டாஸ்டிக். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நோ மோர் டிஸ்டன்ஸ். தேர்ட் ஃபேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு சென்னையை சுற்றி. அதில் வந்து இங்கே படூர்லேருந்து நம்மளோட சைட், படூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட சைட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் 10 minutes அவே. ஸோ மெட்ரோ ரயில் இஸ் மேட் சென்னை வெரி ஸ்மால் சிட்டி த்ரூ த கனெக்டிவிட்டி. அண்ட் திஸ் இஸ் அபவுட் யுவர் மெட்ராஸ் பவிலியன். லெட் அஸ் டாக் இன் டீடைல் அபவுட் திஸ் இன் த நெக்ஸ்ட் லிங்க்.
1: வாவ், ஓகே, ரெண்டே பார்ட் இருக்கு. உங்களுக்கு மெட்ராஸ் பவிலியனில் ஒரு வில்லா வேணும் அப்படின்னா கால் தம் அட்
2: 0545-476-7311. செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

0: போயிட்டு நைட்டு மட்டும் போடு லைட்டு.
1: Back to back.
2: Brought to you by Malabar Gold and Diamonds. In the festive season, Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்க. Diamond மற்றும் precious gem jewelry வாங்கும் போது free cash vouchers பெறுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தல இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
2: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
1: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
3: நிறைவேறும்
2: மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
4: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
2: இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
5: Hello Abu Dhabi மக்களே,
6: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு's most trusted builders, நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
5: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
6: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
2: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
1: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
2: எப்பா கோல்டா, அவ்ளோ காசுலாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
1: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
2: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
1: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும்போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
2: இது நல்லா இருக்கேப்பா. தோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
7: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
8: You are back.
9: Welcome back. So VNCT உடைய புத்தம் புதிய ப்ராஜெக்ட் ஆன the Madras Pavilion, அது வந்து OMR-ல இருக்கு சென்னையில். அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நான் வந்து மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். பட் பை தி வே, இதோடைய கிராண்ட் ப்ரீ லான்ச் கமிங் 18th அக்டோபர், விச் இஸ் லைக் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை. பார்க் ரீஜஸ் ஹோட்டல் நடக்குது, புஷ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட, நம்ம பருதுபாயில். ஸோ யூ கேன் கால் தம் 054-767-3111. ஓகே, ஒன்ஸ் அகேன், 054-767-3111. ஸோ இந்த மெட்ராஸ் பெவிலியில் அப் டு 15 lakh வர்த் ஆஃபரோட நீங்கள் வந்து ஒரு வில்லா வாங்கணும், ரெண்டு வில்லா வாங்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த நம்பர். அண்ட் பை த வே, மேம் கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னா, மேம் இப்போ நான் வந்து வில்லா வாங்குறேன் அங்கே அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லொக்கேஷன் பற்றி சொல்லுங்கள், ப்ளஸ் அந்த லொக்கேஷனை சுற்றி என்னெல்லாம் வருது டெவலப்மெண்ட்ஸ் அதை சொல்லுங்கள்.
10: சி, ஃபர்ஸ்ட் வந்து சென்னை புரியணும். சென்னையில் வந்து OMR இஸ் த மோஸ்ட் பூமிங் ஏரியா. ரெண்டு ரோட்ஸ், ECR, OMR. ECR அண்ட் OMR வெசினிட்டியில் தான் உங்களுக்கு எல்லா VIPs எல்லாருமே வந்து ரெகுலர் லிவிங்கே. நம்ம சிஎம்ஏ அங்கே தான் லிவ் பண்ணுறாங்க. ECR-ல எல்லாமே உங்களுக்கு ECR, OMR எல்லாமே அந்த ஜோனில் தான் உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட். அதனால தான் மோஸ்ட் அப்ரிசியேஷன் ஆல்வேஸ் உங்களுக்கு அங்கே பிரிட்ஜோ, ரோடோ, எக்ஸ்பான்ஷனோ, செக்யூரிட்டியோ, டெவலப்மெண்ட்டோ எல்லாமே உங்களுக்கு இந்த ரோடு தான் பஸ்ஸிங். அதுவும் OMR இஸ் த ஐடி காரிடர் ஆஃப் தமிழ்நாடு. அந்த ஆமாம், ஐடி காரிடர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் யுவர் OMR. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து த மெட்ராஸ் பவிலியன் இஸ் இன் OMR. OMR-ல எங்கே வருது? காலவாக்கம். காலவாக்கம் எங்கே வருது? கேளம்பாக்கம் தாண்டின உடனே உங்களுக்கு காலவாக்கம் வருது. அங்கே ஹியூஜ் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு. OMR திருப்போரூர் தாண்டி இப்போ க்ரோத் வந்து போய்கிட்டு இருக்கு. லேண்ட் ரேட்டெல்லாம் வந்து இட் இஸ் ஸ்கை ராக்கெட்டிங். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏறிட்டே தான் போகுது. நீங்கள் நியூஸ்லேயும் நிறையா பார்த்துட்டே இருப்பீங்க. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, 15 years பேக் தாராமணியன் மத்திய கைலாஷ் எப்படி டெவலப் ஆச்சு, 10 years பேக் அதிலிருந்து தாண்டி வந்து சோழிங்கநல்லூர் டெவலப் ஆச்சு. அப்புறம் இப்போ சோழிங்கநல்லூர்லாம் திக் ஆஃப் த சிட்டி ஆயிடுச்சு. 5 years பேக் சோழிங்கநல்லூர் தாண்டி கேளம்பாக்கம் டெவலப் ஆச்சு. இப்போ கேளம்பாக்கம் பக்கத்திலே போக முடியாது, தட்ஸ் பிகம் திக் ஆஃப் த சிட்டி. ஸோ இப்போ வர்றது காலவாக்கம், தட் இஸ் வேர் வி ஆர் டெவலப்பிங். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்க, OMR இஸ் எக்ஸ்பேண்டிங் ஈவன் பியாண்ட் திருப்போரூர். OMR நம்மளோட லொக்கேஷனோட பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் வந்து எக்ஸலன்ட் கனெக்டிவிட்டி டு GST அண்ட் ECR. பேரலல் ரெண்டு ரோடுக்குமே கனெக்டிவிட்டி இஸ் வெரி வெரி குட். இதை சுற்றி, இந்த ஜோனை சுற்றி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எஜுகேஷனல் ஹப், ஐடி ஜோனு, ஹெல்த் கேர் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட வெல்த் வந்து க்ரியேட் பண்ணும்போது, ஹவுசிங் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது, இதை சுற்றி 12+ ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஐடி காலேஜ், சத்யபாமா, எஸ்எஸ்என் காலேஜ் எல்லாமே இதை சுற்றி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி க்ளோஸ் பை, மெரினா மால் இஸ் நியர் பை. அண்ட் நம்ம ரோட்லே, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுற அந்த ரோட்லேயே வந்து உங்களுக்கு என்டர் ஆகும்போதே வந்து ராக்கி சினிமாஸ் காலவாக்கம், இட் இஸ் நோன் அஸ் ராக்கி சினிமாஸ் ஓஎம்ஆர் இன் கேளம்பாக்கம்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அது நம்ம இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுற என்ட்ரன்ஸ் ரோட்லே வந்துடும். இட்ஸ் அ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர், சினிப்ளெக்ஸ். அண்ட் சிறுசேரி ஐடி பார்க், இட் இஸ் ஜஸ்ட் 15 minutes ஃப்ரம் ஆர் ப்ராஜெக்ட். நம்ம மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி பற்றி பேசணும், படூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம ப்ராஜெக்ட் இஸ் ஜஸ்ட் 10 minutes. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தென் யோர் கனெக்டிவிட்டி, வாட் இஸ் அரவுண்ட் தட் எஜுகேஷனல், ஹெல்த் கேர், ஐடி ஹப், இதெல்லாம் பார்க்கும்போது தென் இமேஜின் வாட் இஸ் த பஸ்லிங் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஹேவிங். இங்கே வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா, 3-bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்கினாவே 1 crore வரும்போது உங்களுக்கு விஎன்சிடி இஸ் லான்ச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் வில்லா கம்யூனிட்டி வித் 100% லேண்ட் ஓனர்ஷிப். And main feature is luxury for all. இது வந்து இட்ஸ் ஹேஸ் 25+ அம்யூனிட்டிஸ் அண்ட் வெரி லக்ஸரி ப்ராஜெக்ட். இது இதில் வந்து ப்ரைஸ் இஸ் அன்பிலீவபிள் ப்ரீ லான்ச் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 98 lakhs ஆன்வர்ட்ஸ். இதோட அம்யூனிட்டிஸ் அண்ட் இது யூனோ வி கேன் டாக் இன் டீட்டெயில் அபவுட் த அம்யூனிட்டிஸ் இன் த நெக்ஸ்ட் லிங்க் அபவுட் த ப்ராஜெக்ட் அண்ட் அம்யூனிட்டிஸ். பட் லொக்கேஷன் வந்து திஸ் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் ப்ரைசிங் and the growth potential. See, இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து, as I was telling you, emerging growth oriented ஏரியாவில் போடும்போது தான் நம்ம போடுற பணம் வந்து 5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு ரெட்டிக்கும்.
9: எக்ஸாக்ட்லி.
10: யோர் மனி ஹேஸ் டு ஆல்வேஸ் ஒர்க் மச் ஃபாஸ்டர். நீங்கள் எஃப்டியில் போடுறத விட மீத சொத்துக்கள், இப்போ நான் வந்து சிட்டியில் டி நகரில் போய் எனக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன்னா எனக்கு அப்ரிசியேஷன் ஆகாது. வடப்பில் நீங்கள் போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா அப்ரிசியேஷன் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் சேச்சுரேட் ஆன ஏரியா, அது வந்து ஃபுல் பீக் ஆயிடுச்சு. மார்ஜினல் க்ரோத் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. எக்ஸ்ட்ராடினரி க்ரோத் வரணும், மினிமம் 18% பர் ஆனம் உங்களுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகணும் அப்படின்னா, க்ரோத் ஓரியன்ட் வேர் க்ரோத் இஸ் ஹேப்பனிங் அங்கே போய் யூ ஹேவ் டு புட் யூர் மணி. தட் இஸ் வாட் மெட்ராஸ் பவிலியன் இஸ் ஆல் அபவுட்.
9: நைஸ், வெரி வெல் டன். 0547673111 மெட்ராஸ் பவிலியனில் ஒரு வில்லா நீங்கள் வாங்கணும். இஃப் யூ வாண்ட் டு ஓன் அ வில்லா, திஸ் இஸ் த நம்பர். நீங்கள் கால் பண்ணி இந்த வாரம் கிராண்ட் ப்ரீ லான்ச் அக்டோபர் 18 நடக்குதுல, அங்கே போய் கலந்துக்குங்க. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் விஎன்சிடி டீம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. 0547673111, இன் ஷார்ட் 0547673111. ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல ஜெயிலர் டூலிருந்து ஒரு பாட்டு.
2: The Evening Correct, presented by
3: Vane City Global Grand Pre-Launch.
2: The Madras Pavilion, OMR Villas. அதுவு apartment price ல. 18th October Sunday, Park Regis Hotel near Burjuman Metro ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111.
3: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டுக்குள்ளுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல ரெஜிஸ்டர் பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
8: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
3: We'll be back after a short commercial break.
4: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
2: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
4: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
0: நிறைவேறும்
5: வரப்போறாங்க.
6: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Ragalayam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
1: Ippave qtickets.com visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
7: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
8: You are back.
9: Welcome back VNC Studio. Grand pre launch of the Madras Pavilion. Inda pere vandu Madras Chennai vaidichu ana Madras indra pere vandu it screams a lot of nostalgia, retro and all those things. கண்டிப்பா நீங்க தான் பேர் வச்சிருக்கீங்க.
10: அந்த கம்யூனிட்டியும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, அப்படியே எவ்ரிபடி வில் அக்ரி ஒன்ஸ் இட்ஸ் ஃபுல்லி டெவலப் அண்ட் ஹேண்ட் ஓவர் ஓவர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஏதோ நம்ம மாமா மட்ராஸ்க்கு வந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தான் தோணும்.
9: எனக்கு வந்து இப்போ நீங்க வந்து சொல்ல சொல்ல ஐ நீட் அ வாக் த்ரூ, பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நீங்களும் வந்து மெட்ராஸ் பவிலியன் பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து போய் ஒரு வில்லா வாங்கலாமே பரவாயில்ல, 2-3 BHK 4 BHK லக்ஸரி வில்லாஸ்லாம் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையிலிருந்தே தே ஆர் கிவிங் இட் டு யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1500 திரம்ஸ் ஆஃப் இஎம்ஐ. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, 0547673111 கால் நம்பர் திஸ் நம்பர். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி 18 வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை போய் பாக்கர்ஜஸ் ஹோட்டலில் நம்ம வீட் சிட்டி டீமை மீட் பண்ணுங்க. 0547673111 நோட் பண்ணிட்டீங்களா? டக்குன்னு டயல் பண்ணுங்க பார்ப்போம். மேம் நீங்கள் எனக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
10: சரி, வி ஆர் டிரைவிங் இன் டு த மெட்ராஸ் பவிலியன் ப்ராஜெக்ட். ஓஎம்ஆர் உங்களுக்கு வந்து கேளம்பாக்கம் தாண்டி காலவாக்கம் போய் அந்த மெயின் ரோட், இட்ஸ் ஆன் த மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த இதுலேருந்து நம்ம ரைட் எடுக்கிறோம். கிராண்ட் என்ட்ரி ஆர்ச்வே, லாஷ் க்ரீனரி. இதோட பெரிய இது வந்து நிறைய ட்ரீஸ் பிளான்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ஆன உடனேயும் நிறைய ட்ரீஸ் பிளான்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 இயர்ஸில் ஏன்னா கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் நிறைய இன்னும் பிளான் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீவேலாம் வைக்கணும் உங்களோட மெட்டீரியல்லாம் போகிறதுக்கு, லாரி லோடெல்லாம் போகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் வி ஆர் பிளானிங் டு பிளான்ட் மெனி ட்ரீஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். அப்போ 5 இயர்ஸில் அந்த ப்ராஜெக்டில் லிவ் பண்ணுறவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்க்ளூசிவ் வில்லா கம்யூனிட்டியில் லிவ் பண்ணுறவங்க ஒரு சோலை மாதிரி உள்ளே இருக்கணும், அந்த லாஷ் க்ரீனரி. ஏன்னா அது பெரிய எக்ஸ்பான்ஸ் ஆஃப் லேண்ட், அதில் வந்து உங்களுக்கு நல்ல க்ரீனரி இருக்குது, ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ஆக்சிஜன், தட் இஸ் த பெஸ்ட் திங். ஸ்பேஷியஸ் லிவிங், தட் இஸ் ஹெல்த், ஹெல்த் லைஃப் ஸ்டைல், அதுதான் எங்களோட மெயின் தீம் இதில், லக்ஸரி வித் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். இதில் அடுத்தது வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் வென் யூஆர் சீயிங், யூ வில் சி ஹியூஜ் ஏரியா ஆஃப் பிளென்டி ஆஃப் அம்யூனிட்டிஸ், 25+ அம்யூனிட்டிஸ் அங்கே இருக்குது. பிக்கில் பால் கோர்ட், மல்டிபர்பஸ் கோர்ட், ஜாகிங் அண்ட் வாக்கிங் ட்ராக்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட், யோகா மெடிடேஷன் ஜோன், கெசிபோ அண்ட் பார்ட்டி ஏரியா, லான் கேம்ஸ், ஸ்விம்மிங் பூல், சேஞ்சிங் ரூம்ஸ், எவ்ரி திங் இஸ் தேர், யூ நேம் இட், ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். ஃபென்டாஸ்டிக்காக அதில் கிரியேட் ஆகிருக்கும். வென் யூ கோ தேர் யூ கேன் சீ தட். அண்ட் ரோட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு யூரோப்பில் இருக்க மாதிரி பேவர் பிளாக் ரோட்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபீலுக்கு டாடாப் ரோட்ஸோட பேவர் பிளாக் ரோட் ஹேஸ் தட் லவ்லி ஃபீல்.
9: ஸ்டாண்டர்ட் VNCT
10: VNCT ஸ்டாண்டர்ட் இஸ் பேவர் பிளாக் ரோட்ஸ் அண்ட் வித் ஸோ மச் ஆஃப் அம்யூனிட்டிஸ். அதில் இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மாடர்ன் ஆர்கிடெக்சர் வித் தட் மெட்ராஸ் ஸ்டைல் ஆர்கிடெக்சர், ரெண்டும் மாடர்னிட்டி வித் ஹெரிட்டேஜ் அதை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் இது வந்து ஃபினிஷ் ஆகும்போது யூ வில் நோ, யூ வில் கால் இட் ஆமா மெட்ராஸில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓல்டு மெட்ராஸ் மாதிரி. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் அண்ட் தட் ஓல்டு மெட்ராஸ் ஃபீல் வி ஹவ் கிவன். இதில் வி ஆர் ஆஃபரிங் யூ லக்ஸரி வில்லாஸ், கிராண்ட் வில்லாஸ் அண்ட் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ் வித் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். கஸ்டமைஸ்ட் பங்களோஸ் நீங்கள் பண்ணும்போது யூ கேன் ஹேவ் யுவர் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ஆல்சோ. இங்கே வில்லாஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 800 ஸ்கொயர் ஃபீட் டு 1500 ஸ்கொயர் ஃபீட் வித் 100% லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ் ரேஞ்ச் அப் டு 2500 ஸ்கொயர் ஃபீட் வித் யுவர் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் அண்ட் எவ்ரி வில்லா ஹேஸ் அ ப்ரைவேட் டெரஸ். எப்பயுமே வில்லா வாங்கும்போது பூமியும் உங்களுக்கு சொந்தம், வானமும் சொந்தம். அதை வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு பியூட்டிஃபுல்லாக டெரஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெரஸை வந்து நாளைக்கு நீங்கள் வந்து ரூஃப் டாப் கார்டன் ஆக்கிக்கலாம், உங்களோட ஜிம்மாக மாற்றிக்கலாம், ஹோம் தியேட்டர் அண்ட் மீடியா ரூமை மாற்றிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் ஆர் யூ கேன் ஜஸ்ட் சிட் அண்டர் த ஸ்டார்ஸ் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் யுவர் நைட் வித் யுவர் ஃபேமிலி. யூ கேன் ஹேவ் இட் எனி விச் வே யூ வாண்ட். தீஸ் யூ ஹேவ் 3 BHK எக்ஸ்பேண்டபிள் வில்லர்ஸ், லக்ஸரி 3 BHK வில்லர்ஸ் அண்ட் 4 BHK பங்களோஸ். இந்த ஃபார் திஸ் க்யூரேட்டட் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி வெரி குட் மெட்டீரியல்ஸ் விச் இஸ் பீங் யூஸ்ட், டிசைன் செலெக்ஷன் உள்ள நம்ம வந்து இது உங்களுக்கு ப்ரீ லான்ச்சில் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஆஃபரில் கொடுக்கும்போது, கபட்ஸ், உங்களுக்கு மாடுலர் கிச்சன் எல்லாமே வரும்போது அதுவே இன்டீரியர் டிசைன்டு அண்ட் டன். உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணணுனாவே அது இன்டீரியர் டிசைனர் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி வெல் க்யூரேட்டட் வில்லா அண்ட் த ஹோல் கம்யூனிட்டி. அண்ட் இந்த வில்லா வந்து ஈஸியாக இட் வில் பி, நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக 2 crores இஸ் வாட் யூ வில் வேல்யூ, பட் யூ ஆர் கெட்டிங் இட் ஃப்ரம் 98 lakhs ஆன்வர்ட்ஸ் ஃபார் திஸ் ப்ரீ லான்ச் ப்ரைஸ் அண்ட் இட் கோஸ் அப் டு 1.45 crores டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் வில்லா யுவர் சூஸிங். அண்ட் இதில் மெயின் திங் இஸ் வாட் ஐ வுட் சே, வித் சோ மச் ஆஃப் பேஷன் வீவ் கிரியேட்டட் திஸ் ப்ராஜெக்ட், அது நீங்கள் வந்து டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வென் யூ கம் ஃபார் த ப்ரீ லான்ச் ஈவெண்ட், ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் ஃபார் த ப்ரீ லான்ச் ஈவெண்ட் அண்ட் இந்த வரும் ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் வந்து வில்லா வாங்க வேண்டாம், புக் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கம் டு எக்ஸ்பீரியன்ஸ் த வாக் த்ரூ, see the brochure and what this property is going to be, experience what it will be living in the Madras Pavilion. So adha ena naanga vandu avlo outdoor living, indoor spacious living, private garden around each house neriya idhula vandu design pannirukom. So idu ella age ku suit aara mari, oru parents retired age live pandra mari, children enikku poi live pandra mari, neenga poi naalaiki vandu anga live pandra mari. So we've thought about all aspects or oru investment and appreciation kaga.
9: Okay,
10: so you just have to come and experience what we have created.
9: Exactly. So recently vandu nariya edathula maram la cut pannadadhanaala indha mari palaya kaalath feeling la pombodu obviously nature um koodave sendu varum. That's one thoughtful idea that you guys have did, you guys have done. So Madras Pavilion la neenga vandu or villa vaanganum or vandu generally and grand prix launch la ma'am sonna mari kalandukkanum appadina call them at 054-767-3111 வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை 18th October பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் தான் இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. கால் தம் புக் அன் அப்பாயின்மெண்ட். இப்போ குட்டியாக ஒரு பாட்டு வருது கேளுங்க.
5: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by
11: Joy Alucasin, Joy Wale Diwali. Diamond matrum precious stone jewelry purchase student free 24 karat gold bars matrum cash vouchers perungal. Offer valid until 8th November 2026.

0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்யஸ் ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
2: ஹே, உனக்கு தெரியுமா, பிரியங்கா சோப்ரா அவங்க ஸ்மைல் என்ஷூர் பண்ணிருக்காங்க, ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் சார் அவங்க வாய்ஸ் என்ஷூர் பண்ணிருக்காங்க.
3: ஆமா, ஆக்டர் ரொம்ப எதுக்கு இன்ஷூர் பண்ணாங்க?
2: இப்ப அது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? அல்பஸ்தான் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
3: இல்லே.
2: மோட்டார் இன்சூரன்ஸ், லேபிலிட்டி இன்சூரன்ஸ், இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ், ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏவியேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ்னு எல்லாமே இருக்கு. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ், கால் 0555-33424. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ், டிவிஷன் ஆஃப் தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சின்ஸ் 1982.
4: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணணும்.
2: அப்போ ஏன் நம்ம கோல்டு வாங்க கூடாது?
4: எப்பா கோல்டா, அவ்வளவு காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
2: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
4: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
2: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூவ் பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
4: அட, இது நல்லா இருக்கேப்பா. தோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
5: திஸ் ஆர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் இஸ் brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண தி VAT கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் tax compliance and business growth.
6: Welcome back. So VNCT உடைய grand pre-launch of the மெட்ராஸ் பெவிலியன், தி தான் சொல்லலாம், தி மெட்ராஸ் பெவிலியன். அது வந்து ஓஎம்ஆரில் இருக்குது, சென்னை ஓஎம்ஆரில். ஸோ ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் அங்கே இருக்கிற, அது கிட்ட இருக்கிற காலவாக்கம்ல இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் நானும் மேமும். சேம் டைம் அப் டு 25+ எம்யூனிட்டிஸோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்காக வருது. இட்ஸ் எ வில்லா ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் 18 அக்டோபர் இதோடைய கிராண்ட் ப்ரீ லான்ச் இங்கே துபாயில் பார்க்குறீஸ் ஹோட்டலில் நடக்குது. நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பற்றி அங்கே போய் மெட்ராஸ் பெவிலியன்னா என்ன, எப்படி இருக்கும், பார்க்க எப்படி இருக்கும், உங்கள் லைஃப்க்கு எந்த அளவுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹாவ் டு கால் தம். இந்த டைமுக்கு நாங்கள் வரோம் ஃபேமிலியோட, அவர் ஃப்ரெண்டோட தனியாக இந்த இவெண்ட் அன்னைக்கு அப்படின்றத நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும். உங்களுக்காக ஒரு ஸ்லாட் புக் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. இது வந்து நம்பர் இதுதான், 0547673111, 0547673111. அவ்வளோதான், நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேம், இப்போ நான் பிகினிங்லேயே நம்ம சொன்ன மாதிரி ஆடும் கேட்டிருப்பாங்க நிறைய பேர். அப் டு 15 lakh வேர்த் ஆஃபர் இருக்குது, லைக் ஏசி, ஃப்ரிட்ஜ், காட் ஃபுல்லி ஃபர்னிஸ்ட் அப்படின்ட்டு. இதோட வந்து பேமெண்ட் பிளான்
7: இருக்கு. சி, பையிங் அட் மெட்ராஸ் பவிலியன், வாட் இஸ் வர்த் 1.5-2 crores உள்ளதை நீங்க 98 lakhs வாங்க போறீங்க. அந்த லக்ஸரி மெட்டீரியல் டிசைன் எலிமெண்ட் எல்லாம் பார்த்தா ஒரு 3-5 crore வில்லால லிவ் பண்ற ஃபீலா உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு அம்யூனிட்டிஸ், 25+ அம்யூனிட்டிஸ் இந்த லக்ஸரி வில்லாஸ், இந்த கேட்டட் கம்யூனிட்டி, இந்த லஷ் கிரீனரியில் லிவ் பண்ணும்போது வேறு யுவர் ஃபீலிங் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட். இதோட பேமெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, வி வில் கிவ் யூ ஓன் பேமெண்ட்டும் நீங்கள் போகலாம், விச் இஸ் 15-18 months ஆகும். இதோட ஹேண்ட் ஓவர் வந்து இட் வில் பி ஹேப்பனிங் இன் January 2028, அண்ட் ஹேண்ட் ஓவர் இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம் ஆல் த டைம் பை VNCT. இப்போ நீங்கள் பேங்க் லோன் போகிறதுனால உங்களுக்கு சுலபமாக பேங்க் லோன் நம்ம வந்து 80% உங்களுக்கு ரொம்ப குறைந்த வட்டியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம், ஈஸி இஎம்ஐ ஆப்ஷனில். உங்களோட இஎம்ஐ, இஃப் யூ கேன் அஃபோர்ட் 1,500-2,500 dirhams பர் மந்த், டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த வில்லா. ஏன் 1,500-2,500 சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் 2-bedroom வாங்கிக்க, எக்ஸ்பேண்டபிள் 3-bedroom வாங்கிக்கலாம், இல்லை லக்ஸரி 3-bedroom வாங்கிக்கலாம், இல்லை கஸ்டமைஸ்ட் பங்களோ வாங்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் யூர் கோயிங் டு சூஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 1,500 dirhams யூல் பி ஏபிள் டு ஈஸிலி ஓன் யுவர் ஓன் வில்லா வித் 100% லேண்ட் ஓனர்ஷிப் இன் மெட்ராஸ் பவிலியன். லிவிங் வந்து மெட்ராஸ் பவிலியனில், இமேஜின் யுவர் எவ்ரிடே லைஃப் ஹியர். யூ கேன் ஜஸ்ட் யூனோ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின் ஹவு இட் வில் பி. மார்னிங் யூஆர் வாக்கிங் அரவுண்ட் த லஷ் கிரீனரி, இவ்வளோ நம்ம ட்ரீஸ் பிளான்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ எல்லாம் பேவர் பிளாக் ரோட்ஸு, பெரிய எக்ஸ்பான்ஸ் ஆஃப் லேண்டு. ஸோ அதில் வந்து அந்த இதில் மார்னிங் வாக்ஸ் போகிறீங்க. தென் யூஆர் லைக் இமேஜின் த பியூர் ஏர் அண்ட் த சூதிங் ப்ரீஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஷியஸ்னஸ் அண்ட் த ஓப்பன்னஸ். அண்ட் யூஆர் பிளேயிங் அ கேம் ஆஃப் பிக்கிள் பால் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த மார்னிங், அண்ட் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட். Your pets are running around freely there because there's so much of space there and it's so beautiful. Everybody is there. Then yoga and meditation in the open fresh air. Your parents are doing or your family is doing it in the morning. Then evening, உங்களுக்கு வீட சுற்றி you have private garden. So, அதில் you and your spouse are spending your evening time there in your private garden. Weekend in the gazebo or weekend in your terrace, your party terrace. So this is how your everyday lifestyle will be there, you know, in Madras Pavilion.
6: நல்லா சூவிங்கா இருக்கு கேக்குறதுக்கு.
7: Like, this is what everybody deserves. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சிறுக சேமிக்கிறோம், ஒன்று வந்து அதை வெல்த்லையும் போடணும், பணமும் அப்ரிஷியேட் ஆகணும். அதே நேரம் அது வந்து இட் ஹாஸ் டு கிவ் அஸ் வி டிசர்வ் டு லிவ் அ லைஃப் லைக் திஸ். எவ்ரிபடி டிசர்வ்ஸ் டு லிவ் அ லைஃப் லைக் திஸ். இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ ஒரு நல்ல கம்யூனிட்டியில் ஒரு சொந்த வீட்டில் லிவ் பண்ணுறது எவ்ரிபடி இஸ் ட்ரீம் இஸ். தட் இஸ் வாட் வி ஹவ் கிரியேட்டட் இன் மெட்ராஸ் பவிலியன் இன் ஓஎம்ஆர்.
6: சூப்பர் சூப்பர் மேம். ஸோ 0547673111 திஸ் இஸ் த நம்பர். மெட்ராஸ் பவிலியன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், போய் அங்கே ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னா call them 0547673111. In short, it's 0547673111. Coming 18th October, ஞாயிற்றுக்கிழமை பாக்கரிஸ் ஹோட்டலில் சூப்பராக வந்து ஒரு இவெண்ட் நடக்குது. இந்த கிராண்ட் இந்த ப்ரீ லான்ச் பண்ணுறாங்க இந்த தி மெட்ராஸ் பவிலியன். போய் என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. டெஃபினெட்லி யூ வில் பை வில்லா ஃப்ரம் தம். எஸ்.
8: The Evening Correct, presented by Vain City Global Grand Prix Launch. The Madras Pavilion, OMR Villas, Adhu, Apartment Price. 18th October Sunday, Park Regis Hotel near Burjuman Metro. Call 054-767-3111.
9: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga Veetu Koluva, Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
10: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: ஓகே, வி ஆர் அட் தி கிளைமாக்ஸ் ஆஃப் தி ஷோ. ஸோ அதனால விஎன்சிடி உடைய தி கிராண்ட் ப்ரீ லான்ச் ஆஃப் தி மெட்ராஸ் பெவிலியன், அதாவது இந்த மெட்ராஸ் பெவிலியன் ப்ராஜெக்ட் வந்து சென்னையில் ஓஎம்ஆரில் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒன்று வாங்கணும், ஏ நல்லா இருக்கே கேட்குறதுக்கு, 15 lakhs ஒர்த் ஆஃபரா, அடடே பரவாயில்லையே, அதுவும் 1500 to 2500 கிட்ட இஎம்ஐயா மந்த்லி, பரவாயில்லையே, ஆனால் கேட்கும் போதே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. போய் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், கியூரியஸாக இருக்குது அப்படின்னா கால் தம் 0547673111, அதான் 0547673111. இன்னைக்கு வந்து மேம் இன்னைக்கு வந்து வாக் த்ரூ கொடுத்தீங்க, மெட்ராஸ் பெவிலியனுக்கான பேர் காரணம் உள்ள என்ன இருக்கும் எல்லாமே சொன்னீங்க, எனக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து உங்க ஸ்டைல ஒரு சம்மரியா
2: சொல்லிட்டீங்கன்னா somebody who's listening now will get the whole synopsis. Yeah, exactly. So why you should not miss Madras Pavilion. First, you are getting an amazing villa in OMR with 100% land ownership, with 25 plus amenities, and with so much of open air, spaciousness, lush greenery, and villa designed with special curated architecture with heritage and modernity. That is why Madras Pavilion. So adula அமேசிங் ப்ரைஸ். இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் வித் ஸோ மச் ஆஃப் அமினிட்டிஸ் உங்களுக்கு ஈஸியாக 3 to 5 crore கொடுத்து வில்லா வாங்குகிற கம்யூனிட்டியில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதை நமக்கு வந்து 1 crore வாங்குற வில்லாலே உங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுது அப்படின்னா தட்ஸ் அன் அமேசிங் அன்பிலீவபிள் ப்ரைஸ் ஆஃபர். உங்களுக்கு லான்ச் ப்ரைஸ் 98 lakhs ஆன்வர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ கேனாட், தட் இஸ் வை இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் யூ கேனாட் மிஸ் டு பை நவ். இன்னொன்று வை யூ ஷுட் நாட் மிஸ் டு பை நவ் இஸ் உங்களுக்கு ப்ரீ லான்ச் ஆஃபராக 15 lakhs ஒர்த் ஆஃபர் கிடைக்குது. ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வில்லா, நோ ஜிஎஸ்டி, நோ ஸ்டாம்ப் டியூட்டி, நோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட். ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃபர். ஊ வுட், ஐ மீன் யூ நோ, பையிங்கே வந்து ப்ரீ லான்ச் ப்ரைஸ் வித் ப்ரீ லான்ச் ஆஃபர் ப்ரைஸும் கிடைக்கும் போது யூ ஆர் பையிங் வித் அ ஹியூஜ் பையிங் ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், எப்பயுமே வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் லொக்கேஷன் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா மட்ராஸ் பவிலியன் இஸ் இன் காலவாக்கம். காலவாக்கம் எங்கே வருதுன்னா கேளம்பாக்கம் தாண்டின உடனே காலவாக்கம் வரும். ஸோ அந்த ஹோல் பெல்ட்டே எப்படி தாராமணி டெவலப் ஆச்சு, அப்புறம் சோழிங்கநல்லூர் டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் கேளம்பாக்கம் டெவலப் ஆச்சு, இப்போ இதெல்லாம் திக் ஆஃப் த சிட்டி ஆயிடுச்சு வித் அர்பனைசேஷன். இப்போ அடுத்தது காலவாக்கம் டெவலப் ஆகிட்டு இருக்கு, அடுத்தது திருப்பூர் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக ஓஎம்ஆர் இஸ் ஜஸ்ட் ராக்கிங். அதை சுற்றி உங்களுக்கு எஜுகேஷனல் ஹப்பாக இருக்கலாம், ஹெல்த் கேர் ஹப்பாக இருக்கலாம் நம்ம ப்ராஜெக்டை சுற்றி, ஆஸ் வெல் அஸ் உங்களோட மல்டிப்ளெக்ஸ். ஆஸ் ஐ செட், என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு சினிப்ளெக்ஸ் இருக்குது, மால் இருக்குது. மேஜர் ஹைலைட் வந்து சிறுசேரி ஐடி பார்க் இஸ் ஜஸ்ட் தேர், 15 minutes அவே சிறுசேரி ஐடி பார்க். ஸோ உங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ், ஈஸ் லிவிங் எல்லாமே. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் யூனோ வெரி சூட்டபிள் ஃபார் யூ வென் யூ ஹாவ் டு பை ஃபார் யூ அண்ட் யுவர் ஸ்பவுஸ் அண்ட் ஃபேமிலி டு கோ லிவ் தேர். ஃபார் யுவர் சில்ட்ரன் எஜுகேஷன், ஸ்கூலில் நீங்கள் அங்கே சேர்க்குறீங்க, காலேஜில் சேர்க்குறீங்க, இல்லை நாளைக்கு சில்ட்ரன் ஃபியூச்சர் ஐடியில் ஒர்க் பண்ண போகிறாங்க அங்கேருந்து, இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க ஃபார் ஒரு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட், பீஸ்ஃபுல் லிவிங், எல் ஆர் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ப்ரொபொசிஷனாக நான் இதில் பணம் போடுறேன், எனக்கு எவ்வளோ அப்ரிசியேஷன் ஆக போகுது. ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது க்ரோத் ஜோனில் போட்டால் தான் மனி இஸ் கோயிங் டு க்ரோ. இந்த ப்ராப்பர்ட்டியே நாங்கள் ஒரு விஷனோட தான் வாங்கணும். இந்த ப்ரைஸில் உங்களால் எங்களுக்கு கொடுக்க முடியுது, பிகாஸ் 10 years back நாங்கள் லேண்ட் அக்வயர் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் பெனிஃபிட். இங்கே 450 apartments பண்ண முடியும். வி ஆர் டூயிங் எக்ஸ்க்ளூசிவ் வில்லாஸ் ஃபார் யூ, FSI பெனிஃபிட், எல்லா பெனிஃபிட்டும் வி ஆர் கிவிங் ஃபார் த கிளையன்ட், ஸோ தட் இட் பிகம்ஸ் வெல்த் ஃபார் யூ. ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா 2019 வந்து நம்ம ஓஷன் ட்ரைவ் வில்லாஸ் லான்ச் பண்ணோம். அப்போ அமீரகத்தில் இருக்க நிறையா கிளைண்ட்டே சொன்னாங்க, இங்கே யார் வாங்குவா இவ்வளோ தூரத்தில் அப்படின்னு சொன்னாங்க ECR. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது விஷனோட நம்ம வாங்கின லேண்டு, வீணும் இது பயங்கரமாக பூம் ஆக போகுது. ஸோ அது அதை பிலீவ் பண்ணவங்க நிறைய பேர் வாங்கினாங்க, வாங்கி க்ரோ ஆனாங்க. அப்போ புக் பண்ணவங்க வந்து 2 bedroom இல்லாமல் 58 lakhs வாங்கினாங்க. அதே 2 bedroom 5 years அங்கே ஓஷன் ட்ரைவில் இன்றைக்கி 1 crore ஆயிடுச்சு. So that is what we say, that is buying with a vision. We buy the land with vision, we develop the project with a vision. Adha vandu when you buy it with a vision, ena growth vandu ungalku anga vandu saturate ana area la unga panam valaradu. So idhula vandu ungalku property appreciation irukku, rental yield irukku. So that is why it is a fantastic investment proposition also. And we spoke about all the 25 amenities. ஏன்னா கொஞ்ச நாளாக கிளைண்ட்ஸ் எல்லாருமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நிறைய லொக்கேஷனில் பண்ணிகிட்ருக்கோம், பட் எல்லாமே எங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸோடு வேணும், ரொம்ப நாளாக ஆச்சு விஎன்சிடி வந்து நிறைய அம்யூனிட்டிஸோடு பண்ணி அப்படின்னு. ஸோ அதை வந்து ஸ்பெஷலாக நம்ம ஓஷன் ட்ரைவ் வில்லாஸ் மாதிரி இங்கே வந்து 25+ அம்யூனிட்டிஸ் வித் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கொடுத்து பண்ணுறது, வித் தட் லார்ஜ் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் லேண்ட், ஹியூஜ் லஷ் க்ரீனரி, அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ட் அண்ட் தீம்டு வில்லாஸ், அண்ட் இதை வந்து லக்ஸரிஸ் நம்ம வந்து 3 கோடி 5 கோடியில் தான் வாங்கினாதான் நான் லக்ஸரியாக லிவ் பண்ண முடியும் அந்த இதை எங்களுக்கு கான்செப்டை பிரேக் பண்ணணும்னு இருந்தது. அக்கார்டிங் டு மீ லக்ஸரி இஸ் ஃபார் ஆல்.
1: ஓகே,
2: ஸோ 1 crore வில்லா கொடுக்குறவங்களுக்கும் வை கான்ட் தே ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லக்ஸரி? ஹூ செட் நோ?
1: Everyday picnic da appa.
2: Appa, why not? You create exactly. a beautiful, happy community okay. like that. And that is what Madras Pavilion is all about.
1: That's nice. So, nala, Madras Pavilion patti, innu, innikki miss pannavanga, oru vela, ayyo, ippa thaan kekkarane. Appadina, naalaiki idhe time, 6 to 7 ma'am irupaanga live la. You can listen to us. Naalaiki idha pathina innum pudhu vishayangala discuss panuvom. But right now, you can call them 054-767-3111. Again, 054-767-3111. 18th October coming, ஞாயிற்றுக்கிழமை பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் பர்துபாயில் அங்கே தான் இவெண்ட் நடக்குது. காலைல 10 to 9:10 வரைக்கும் ஏன்சிரி டீம் இன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற அந்த டைமில் உங்களுக்காக காத்திருப்பாங்க. எனிவேஸ், தட்ஸ் இட். ஐ சி கைஸ் ஆஃப்டர் 7 o'clock. மேம், தேங்க் யூ ஸோ மச்.
2: தேங்க் யூ ப்ரோ, தட் வாஸ் எ லவ்லி ஈவினிங்.
1: சேம் திங், லைக் வைஸ். ஐ சி யூ டுமாரோ.
2: யெஸ், சி யூ டுமாரோ.
1: ஓகே, பாட்டு வருது கேளுங்க. ஓகே.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by
0: Joy Alucasin, Joy Valley Diwali. Diamond matrum precious stone jewelry purchase and free 24 karat gold bars matrum cash vouchers perungal. Offer valid until 8th November 2026. TNC supply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மீனவர்களின் வாக்குகளின் மீது காட்டக்கூடிய முனைப்பை அவர்களின் வாழ்வில் காட்டாத அக்கறையற்ற இந்த தாவேக அரசுக்கு கடுமையான கண்டனங்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 26 மீனவர்கள் கடந்த 12 தேதி மாலைதீவு கடலோர காவற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசின் சார்பில் 3 நாட்களுக்கு பிறகே முதல்வர் ஒரு சம்பிரதாய கடிதத்தை சாவகாசமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கின்றார். அந்த ஒரு கடிதத்தை தவிர எந்த ஒரு அடிப்படை தகவல் பரிமாற்றமோ அதற்குரிய துறை வாரியான செயற்பாடுகளையோ மீன்வளத்துறையும் ஆட்சியர் அலுவலகமும் இன்று வரை எடுக்கவில்லை என செய்திகள் வருவதாகவும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: துஷ்யந்த் கௌதமை ஆளுநராக நியமிக்க பரிந்துரைத்ததன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறிதளவும் அக்கறை இல்லை என்பதை அவர் நிரூபித்துள்ளார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் மாண்புமிகு குடியரசுத் தலைவரை குறிப்பிட்டு அவர் ஒரு பதிவை இட்டுள்ளார். விஐபி ஒருவருக்காக தனது கண்ணியத்தை விட்டுக் கொடுக்க மறுத்த 19 வயது அங்கிதா பண்டாரி கொலை செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் சிபிஐயின் மந்தமான விசாரணை காரணமாக அந்த விஐபி யார் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. அங்கிதாவின் குடும்பத்தினர் உட்பட பலர் இந்த வழக்கில் துஷ்யந்த் கௌதமுக்கு தொடர்பு இருப்பதாக நம்புகின்றனர். இத்தகைய சூழலில் அவர் சிக்கிம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்று ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய எதிர்பார்ப்பவர்களுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் விசேட மற்றும் முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. பயண தடங்கல்கள் அல்லது அவசர மருத்துவ தேவைகள் போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக பயண செலவுகளை முழுமையாக ஈடு செய்வதற்கு போதுமான நிதி வலிமை இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விசா நேர்காணலுக்கு சிறந்த தயார்படுத்தலுடன் சமூகமளிக்குமாறும் அமெரிக்காவுக்குள் நுழைந்த பின்னர் அந்நாட்டு அரசாங்கத்தின் பொது நலன்புரி உதவிகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என்பதற்கான உண்மையான சான்றுகளை சமர்ப்பிக்க தயாராகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போலி ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டாம் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹ்யான் மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் இருநாடுகளுக்கும் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டாண்மை மற்றும் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஆகியவற்றின் கீழ் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். அபுதாபியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர்ந்து முன்னேறி வருவது குறித்து இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் இருநாடுகளின் வளர்ச்சி முன்னுரிமைகளுக்கு ஆதரவளிக்கும் பிற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர்.
2: உலகச் செய்திகள்.
3: எரிசக்தி விலைகள் கடுமையாக உயர்வது, தீவிரமான எல்நீனியோ வானிலை நிகழ்வு மற்றும் வட்டி விகிதங்கள் அதிகரிப்பு ஆகியவற்றால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையில் தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சிப் பிரிவு தலைவர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான நெருக்கடிகள் காரணமாக ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாகும் நிலையில் உள்ள நாடுகள் மேலும் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா ஈரான் மீது போரை தொடங்கியதில் இருந்து உலகளாவிய எரிபொருள் விலைகள் பெருமளவில் உயர்ந்துள்ளன. இதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளை இலக்காக கொண்டு ஈரான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் முக்கியமான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தை பாதித்துள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: சிக்ஸ் கிங்ஸ் ஸ்லாம் டென்னிஸ் தொடர் டிசம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரியாத் சீசனின் மூன்றாவது சர்வதேச சிக்ஸ் கிங்ஸ் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் அக்டோபர் 21, 22 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் நடைபெறவிருந்த இப்போட்டி தற்போது 2026 டிசம்பர் 27 முதல் 30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியை நடத்துவதில் உள்ள ஏற்பாட்டு மற்றும் தளவாட சவால்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு நிகழ்ச்சிகளை மிக உயர்ந்த தரத்தில் நடத்துவதையும் பார்வையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த ஒத்திவைப்பு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ரியாத் சீசன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: Hey Anthony, Terike, Leo, how long have you been waiting for? Tell me, Tamil FM on, let's talk about it.

மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
3: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
2: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
4: நிறைவேறும்
5: இந்த
6: தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல்
5: apartment villas residential plots ipa neengalum vaangalam coming 17th and 18th october morning 10 a.m. to 7 p.m.
6: grand millennium alwada hotel la abu dhabi central bus station pakkathula dad team ah meet pannuvaanga. indha special opportunity ah miss panniradinga. indha deepavali unga sunda veetla da. new light, new beginnings with dad developers. call 056 357 9474.
2: ye unakku theriyuma priyanka chopra unga smile ensure pannirukanga. rajinikanth and amitabh bachchan sir unga voice ensure pannirukanga.
7: aama actor romba edhukku ensure pannanga.
6: இப்ப அது ரொம்ப அவசியம்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by
2: Joy Alucas in Joy Wali Diwali. Diamond மற்றும் precious stone jewelry purchase உடன் free 24 carat gold bars மற்றும் cash vouchers பெறுங்கள். Offer valid until 8 November 2026. TNC Supply.

0: யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் ஃபோ கராமா தமிழ் தமிழ் தமிழ் 89.4 வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
3: We'll be back after a short commercial break.
4: E-invoicing la compulsory ah pannirkanume, nee tayara
5: irukave irukku. Zoho Books
4: idenna pudhu software ah?
5: Adha illa, UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattu irukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
4: So all under one roof, correct ah?
5: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books tayar.
2: Pallaira kanakana amiraga நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
6: ஹலோ அபுதாபி மக்களே,
7: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப். Call 056-357-9474.
0: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவ பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சாலரி வருதே தவிர எங்க போதனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
0: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
2: ஏப்பா கோல்டா, அவ்வளவு காசுலாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
0: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
2: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
0: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்களாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும்போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
2: அட இது நல்லா இருக்கேப்பா. தோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
6: ஹலோ அபுதாபி மக்களே,
7: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
0: ஆஸ்டர் வாலண்டியர்ஸ் வழங்கும் ஹார்ட் டு ஹார்ட் கேர்ஸ் 2026 செப்டம்பர் 27 இருந்து நவம்பர் 1 வரைக்கும் தினமும் நம்ம நடக்கக்கூடிய ஒரு 10,000 அடிகளும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு சேர்த்து இதய அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய 50 குழந்தைகளுக்கு இலவசமா அறுவை சிகிச்சை கிடைக்கவும் உதவ போகுது. இந்த உன்னதமான முயற்சியில நீங்களும் பங்கேற்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இப்பவே astrovolunteers.org/hearttoheart வெப்சைட்க்கு போய் பதிவு செஞ்சு தினமும் நீங்க நடக்கக்கூடிய அடிகளுடைய எண்ணிக்கையை அப்லோட் பண்ணுங்க. ஒன்றாக அடி எடுத்து வைப்போம் ஆரோக்கியமான இதயங்களுக்காக. Astro Volunteers, Heart to Heart Cares 2026.
8: This hour of the evening correct is brought to you by
7: Joy Alucasin, Joy Wale Diwali. Diamond matrum precious stone jewelry purchase student free 24 karat gold bars matrum cash vouchers perungal. Offer valid until 8th November 2026. TNC Supply.

the evening, Karak. Welcome back, 746 on the clock. Okay, now we're going to the water. ஓகேவா, சேஃபான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 dirhams இப்போ வந்து கோல்டு வால்ட் ஆப் ப்ளஸ் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து பண்ண முடியும். ஸோ பெஸ்ட் ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸஸில் கோல்டு வாங்கலாம். நீங்கள் துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் வந்து இருக்கிற உங்களுடைய கோல்டு அவுட்லெட்ஸில் போய் அதை நீங்கள் ரெடிமூவ் வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து கோல்டு வால்ட் ப்ளஸ் ஓகே, இந்த ஆப் மூலமாக வந்து கோல்டு வாங்கும்போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ இல்லை சர்வீஸ் சார்ஜஸோ கிடையாது. அவ்வளோ ஏன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் தி ஆப் விச் இஸ் கால் கோல்டு வால்ட் ப்ளஸ். ஓகே, கூகுள் ப்ளே ஸ்டோர் இதில் இருக்குது, ஆப் ஸ்டோரில் இருக்குது. தாராளமாக போங்க, இதெல்லாம் ஜாலி பண்ணுங்க. பாருங்கள் கோல்டு வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாகி போச்சுன்னு. சரி, அப்படியே நான் இங்கே கிளம்புறேன். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் அமேசிங் ஷோ த ஈவினிங் கடக். நம்ம நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி ஏதோ ஃப்ரைடே மாதிரியே இருக்குது எனக்கு, ஆனால் இன்றைக்கி தேர்ஸ்டே தான் ஆயிருக்கு. நாளைக்கு தான்டா ஃப்ரைடே, நாளைக்கு தான் ஃப்ரைடே. குட் நைட்.

0: We'll be back after a short commercial break.
1: Hello, Abu Dhabi மக்களே.
2: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
1: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
2: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் new beginnings with DAG developers. Call 056-357-9474.
3: ஜாய் வாலி தீபாவளி மீண்டும் வந்தாச்சு. எப்போதும் போலவே இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நகைகள் வாங்கும் போது பெரிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெற்று மகிழுங்கள். வைர நகைகள் மற்றும் பிரஷ்ய ஸ்டோன்ஸ் பதித்த நகைகள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டிகள் மற்றும் கேஷ் வவுச்சர்ஸ் பெறலாம். 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லவே இல்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல இன்னும் நிறைய ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சலுகைகள் நவம்பர் 8, 2026 வரை மட்டுமே.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: ஹே, உனக்கு தெரியுமா, பிரியங்கா சோப்ரா அவங்க ஸ்மைல் என்ஷூர் பண்ணிருக்காங்க, ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் சார் அவங்க வாய்ஸ் என்ஷூர் பண்ணிருக்காங்க.
6: ஆமா, ஆக்டர் ரொம்ப எதுக்கு இன்ஷூர் பண்ணாங்க?
5: இப்ப அது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? அல்பஸ்தான் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
6: இல்லே.
5: மோட்டார் இன்சூரன்ஸ், லேபிலிட்டி இன்சூரன்ஸ், இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ், ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏவியேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ். கால் 055-333-424. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ், டிவிஷன் ஆஃப் தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்
7: போது சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
6: அட, இது நல்லா இருக்கேப்பா. இதோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ப டவுன்லோட் பண்றேன்.
1: ஹலோ அபுதாபி மக்களே,
2: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
1: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
2: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by
2: Joy Alucasin, Joy Wale Diwali. Diamond மற்றும் precious stone jewelry purchase உடன் free 24 carat gold bars மற்றும் cash vouchers பெறுங்கள். Offer valid until 8 November 2026. TNC supply.
1: The Evening Correct, presented by
3: Vain City Global Grand Pre-Launch.
1: The Madras Pavilion, OMR Villas, அதுவும் apartment price ல. 18th October Sunday, Park Regis Hotel near Burjuman Metro ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111.
4: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல ரெஜிஸ்டர் பண்ணி, diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by
2: Joy Alucasin, Joy Wale Diwali. Diamond matrum precious stone jewelry purchase student free 24 karat gold bash matrum cash vouchers perungal. Offer valid until 8th November 2026. TNC supply.
3: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: தமிழக செய்திகள்.
4: முஸ்லிமாக மதம் மாறியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் கொள்கையை உறுதி செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாத்துக்கு மதம் மாறிய 7 முஸ்லிம் பிரிவினரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம்கள் என்று அங்கீகரித்து அவர்களுக்கு தமிழக அரசு இட ஒதுக்கீடு வழங்கியது. தமிழக அரசின் இந்த முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி கே மிஸ்ரா, ஸ்ரீ சந்திரசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து இன்று உத்தரவிட்டது. இஸ்லாமிய மதத்தை தழுவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இட ஒதுக்கீட்டு உரிமையை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக ரீதியான பின்னடைவு ஒரு நாளிலோ ஒரு தலைமுறையிலோ ஏற்படுவதல்ல, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்த சமூக கட்டமைப்பினால் அடைந்தது. மதம் மாறுவதாலேயே அது மறைந்து விடுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவே சமூக யதார்த்தமாக இருக்கும் நிலையில் இஸ்லாமை தழுவிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிசி பிரிவுக்கான இட ஒதுக்கீடு அளிக்க தேவையில்லை எனும் மாண்புமை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது என்று மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக இத்தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருந்து இஸ்லாம் மதத்தை ஏற்பவர்களின் இட ஒதுக்கீட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கொளத்தூரில் எஸ்ஐஆர் மூலம் மு க ஸ்டாலின் குறிவைக்கப்பட்டார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி இன்று சென்னை எழும்பூரில் ஆளும் தாவைக்காவை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெறுவது கடினம் என எனக்கு ஒரு பெண்மணி தொலைபேசியில் அறிவித்தார். நான் அதை முதலில் அலட்சியம் செய்தேன், பின்னர் உங்களுக்கு எதிராக சதி நடக்கின்றது என்று ஸ்டாலினிடம் சொன்னேன் என்றும் கூறினார். பின்னர் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெறுவது கடினம் என ஸ்டாலினிடமும் சேகர் பாபுவிடமும் சொன்னேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். நீங்கள் ஏன் தொகுதி மாறி நிற்கக்கூடாது என்று ஸ்டாலினிடம் கேட்டேன், ஆனால் அனைத்தையும் சரியாக உறுதிப்படுத்தி விட்டோம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றனர். தேர்தலுக்கு முன்பே இந்த எச்சரிக்கை நம் கவனத்துக்கு வந்தது என்பதை சுட்டிக்காட்டவே இதை சொல்கின்றேன் என்று திருமாவளவன் கூறினார்.
3: இந்திய செய்திகள்.
4: இந்தியாவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனு குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமாருக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இந்த மனுவில் தேர்தல் ஆணையர்கள் சுப்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோரின் பங்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் எழுப்பப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்பதே இந்த நோட்டீஸின் முக்கிய நோக்கமாகும். இந்தியாவில் வாக்காளர் பட்டியல்களில் இருந்து பெருமளவில் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டாக மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் உள்ளிட்டோரிடம் விளக்கம் கோரியுள்ளது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி டெல்லியில் நாளை நடத்தவுள்ள மூவர்ண கொடி போராட்டத்துக்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமாரை மத்திய அரசு பாதுகாப்பதாக அபிஜித் தீப்கே குற்றம் சாட்டியுள்ளார். ஜந்தர் மந்தரில் மூவர்ண கொடியை அசைத்ததை குற்றம் என நரேந்திர மோடி அரசு கூறுகின்றது. யாருக்காக? யானேஷ்குமாருக்காக என்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார். போராட்டங்களை ஒடுக்க டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்கும் வகையில் ரயில்வேயை மூடி, மெட்ரோவை மூடி டெல்லியை எல்லையாக மாற்றியுள்ளது மோடி அரசு. யாருக்காக? யானேஷ்குமாருக்கு கொலைக்காக என்றும் அவர் குற்றம் சுமத்தினார்.
3: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை விரும்பும் பொருத்தமான எந்த ஒரு வழியிலும் ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளதென்று அதன் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் சொனாலி ஜெயின் சந்திரா தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதிய கூட்டத்தின் போது ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர், இலங்கையின் பேரண்ட பொருளாதார சூழல் பெருமளவில் மேம்பட்டுள்ளது என்று கூறினார். அதன் நிதி செயல்திறன் மிகவும் வலுவாக உள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் ஆளுகை உள்ளிட்ட கட்டமைப்பு சார்ந்த முக்கிய விடயங்களிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மாத தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதியம் தனது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 7வது மீளாய்வில் இலங்கையுடன் ஊழியர் மட்ட உடன்பாட்டை எட்டியது. இது சுமார் 345 மில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்குவதற்கு வழிவகுக்கும். இந்த மீளாய்வு நிறைவடைந்ததும் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் சிறப்பு வரைபட உரிமைகளுக்கு சமமான சுமார் 345 மில்லியன் டாலர்களை பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இறையாண்மை, தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அமீரக மத்திய தேசிய கவுன்சிலின் பாதுகாப்பு, உள்துறை மற்றும் வெளியுறவு குழு தலைவர் டாக்டர் அலி ராஷீத் அல் நுஐபி தெரிவித்தார். ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை ஐக்கிய அரபு அமீரகம் தனது சொந்த பாதுகாப்பின் முக்கிய அங்கமாக கருதுவதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் அண்மைய ஹூதி தாக்குதல்களுக்கு எவ்வாறு பதிலளிப்பது, பிற நாடுகளிடம் எந்த வகையான உதவிகளை கோருவது என்பதை சவுதி அரேபியாவை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ரியாத் உள்ளிட்ட சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் உட்பட ஹூதி படையினரின் தாக்குதல்கள் விரிவடைந்து வருகின்றமை தொடர்பில் அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். அல் எலாயிஸ் ரயில் நிலையத்தை ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கும் புதிய நடைபாலம் இன்று திறக்கப்பட்டது. துபாயில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அல் எலாயிஸ் எதிஹாத் ரயில் நிலையத்தையும் ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்தையும் நேரடியாக இணைக்கும் புதிய நடைபாலம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த நடைபாலம் மூலம் ரயில் மற்றும் மெட்ரோ சேவைகளுக்கு இடையே பயணிகள் எளிதாக மாறிச் செல்ல முடியும். இது பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையிலான இணைப்பை மேலும் மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
3: உலகச் செய்திகள்.
4: சவுதி அரேபியாவில் உள்ள பல விமான நிலையங்கள், எண்ணெய் உற்பத்தி மற்றும் சேமிப்பு நிலையங்கள், துறைமுகங்கள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஏமனின் ஹூதி படையினர் பலமுறை தாக்குதல் நடத்த முயன்றதாக சவுதி தலைமையிலான கூட்டணி இன்று தெரிவித்தது.

0: அக்டோபர் 24 நடைபெறவிருந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி அறிவித்தார். ஏமரில் செயற்படும் ஹூதி ஆயுத குழுவினர் சவுதி அரேபியாவையும் அதன் குடிமக்கள் உட்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாகவும் இதனால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பதும் மாநாட்டை ஒத்திவைக்கும் முடிவுக்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள ICC மகளிர் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான தயாரிப்பின் ஒரு பகுதியாக அச்சமின்றி விளையாடுவதுடன் புத்திசாலித்தனமான உத்திகளையும் பின்பற்ற இந்திய அணி திட்டமிட்டுள்ளதாக துணை தலைவி ஷஃபாலி வர்மா தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கெதிரான வரலாற்று சிறப்புமிக்க இருதரப்பு T20 சர்வதேச தொடரில் இந்தியா பங்கேற்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் நடைபெறவுள்ளன. இந்த தொடருக்கு முன்பாக ராய்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஷஃபாலி வர்மா அணியின் திறனை தொடர்ந்து மேம்படுத்துவதிலும் தெளிவான உத்திகளுடன் விளையாடுவதிலும் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். அந்த தொடரில் நாம் அச்சமின்றி விளையாட வேண்டும், அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயற்பட வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே ஆலோசித்துள்ளோம் என்று தெரிவித்தார். மகளிர் சாம்பியன்ஸ் டிராபி வரை இந்த அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஷஃபாலி வர்மா தெறிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
3: 1982. Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Back now nanu US la kuda adhe FM dhaan daddy kepu.
1: Star of the month.

0: 89.4 தமிழசம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்றத யூஏ அப்டேட்ல சொல்லட்டுமா?
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: எஸ், கோலாகலமாக தொடங்கியது என்ன அப்படின்னா குளோபல் வில்லேஜ். குளோபல் வில்லேஜ் வந்து 31st சீசன் நேற்று வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அக்டோபர் 14th வந்து ஈவினிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மே மாதம், அதாவது நெக்ஸ்ட் இயர் மே மந்த் வரைக்கும் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 29 பவிலியன்ஸ் வந்து இருக்குது, 3500 ப்ளஸ் ஷாப்ஸ் இருக்குது, அண்ட் 250 ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்க போது, ட்ரோன் ஷோலாம் வேறு இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 டைம்ஸ் ஆகுது போயிட்டு திருப்தியாக வந்து நம்ம வரோம், ஓகேவா? அண்ட்
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
0: யாராவது கோல்ட் வாங்க போயிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை.
1: கோல்ட் ரேட்
3: brought to you by 32 years of legacy in gold wallet.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்ட் என்னன்னா 24 கேரட் கோல்டு 501 திரஹம்ஸ் 25 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 464 திரஹம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 445 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 381 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரப்போது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நாம் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Entonces, ¿qué hacemos de esto, Ned?
1: Rolex. Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: 89.4. We'll be back after a short commercial break.
5: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
6: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
5: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
7: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
8: முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட.
9: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October, morning 10 a.m. to 7 p.m.
8: Grand Millennium, Alwada Hotel, Abu Dhabi Central Bus Station pakkathile, DAG team meet pannuvaanga. Indha special opportunity miss panniraadinga. Indha Deepavali, unga sundha veetla dhaan. New light, new beginnings with DAG developers. Call 056-357-9474.
10: எக்ஸ்பிளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
11: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
10: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
11: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
12: Winter season மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
13: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
12: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Ragalayam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
13: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
14: மேடம் ஒரு நிமிஷம்.
13: எஸ்,
14: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
13: ஹா, நல்லா தெரியுமே.
14: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
15: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
16: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
17: In association with
18: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
19: This hour of Anbudan Naan is brought to you by
20: Joy Alucasin, Joy Wale Diwali. Diamond matrum precious stone jewelry purchase and free 24 karat gold bash matrum cash vouchers peringal. Offer valid until 8th November 2026. TNC Supply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், ஒவ்வொரு வருஷமும் வந்து கோலுவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், உங்களோட சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. இந்த வருஷமும் அதே மாதிரி தான். திடீர்னு என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ் எஃப்எம்ல அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேடியோ டியூன் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்காக மறுபடியும் நான் சொல்கிறேன். எஸ், நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல நவராத்திரி ஸ்பெஷலுக்காக இந்த வருஷமும் கோலு விசிட்க்கு நாங்கள் ஜாக்ஸ் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்து வரப்போகிறோம். இன்றைக்குமே ஒரு ஜாக் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கு நிறைய கிஃப்ட்ஸோடு வந்து உங்களை மீட் பண்ணிவிட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு சில் பண்ணிட்டு அண்ட் தென் கிளம்புறதான் எங்களோட வேலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் ஒவ்வொருத்தருமே பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த டைமில் எங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கும் நாங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். உஜாலா டிடர்ஜென்ட், உஜாலா டிடர்ஜென்டின் 89.4 தமிழ் எஃப்எம்மோட உங்கள் வீடு நம்ம கோலு இன் அசோசியேஷன் வித் பெருமாள் ஃப்ளவர்ஸ் அண்ட் சைபா ஜுவல்லர்ஸ். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றிலாம் பேச போறோம் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் வந்து நான் ஷேர் பண்றேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓஎஸ்எஸ். கால் 0588204172. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 Tamil FM. Tamil FM. Nam Radio, Nam Music.
1: We'll be back after a short commercial break.
2: Hey, look, easy. Sana,
3: sana sodda oorle sodda boy edavartha da marriage sollita.
4: Sana perle vaangidla. Vidu.
3: Ha, epdi?
4: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free. Indha offer அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
3: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
5: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
4: ஏன் பண்ண முடியாது?
6: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
7: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
4: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
7: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
4: Ippave qtickets.com a visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
1: Sirathiyum Tamilai.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by
2: Joy Alucasin, Joy Wale Diwali. Diamond matrum precious stone jewelry purchase student free 24 karat gold bars matrum cash vouchers perungal. Offer valid until 8 November 2026. TNC Supply.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்டில் வந்து யோசிச்சிருப்போம், வை டு வி ஃபீல் எம்டி வென் எவ்ரி திங் சீம்ஸ் ஃபைன். எனக்காவது நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கீங்களா? எஸ் ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் மனசை விட்டு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு எப்போது இப்படி தோணியிருக்கா, நம்ம லைஃப்பில் பெருசாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஒரு நல்ல ஜாப் இருக்குது, சேலரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, எல்லாருக்கூடையும் நல்லா தான் பேசிகிட்ருக்கோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம லைஃப் ரொம்ப நார்மலாக தான் தெரியும். ஆனால் நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கிற மாதிரி தோணும். மனுஷங்களாக பிறந்தால் கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே தோணும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, நார்மலான ஒரு விஷயந்தான். இதில் வந்து சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எது பண்ணாலும் ஒரு பெருசாக எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அப்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எல்லாமே ஓகே தானே, அப்புறம் ஏன் எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபீலிங் வந்து உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓ, நமக்கு வந்து ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் போல அப்படின்னு. இதை நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணால் கூட அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, ஏ நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற, உனக்கு பிரச்சனையே இல்லை, அதனால தான் நீ பிரச்சனையை க்ரியேட் பண்ண பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பர்சன் டெய்லி ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க கொலீக்ஸ் கூடலாம் வந்து பயங்கரமாக சிரித்து பேசுகிறாங்க, அகெயின் வீட்டுக்கு வராங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து ப்ரெஷர்லாம் பெருசாக எதுவும் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை வச்சுட்டு அப்படியே படுக்கும்போது, என் லைஃப்பில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இது மட்டும்தான் என்னோடய லைஃபா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். எல்லாமே இந்த 2 PM 3 PM நைட்டு 2 மணிக்கெல்லாம் வந்து ஒரு வர ஒரு தாட்ஸ் தானே. ஸோ நம்ம லைஃப்பில் இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லைங்கிறத வேற, நம்ம மனசு நிறைவாக இருக்கிறது வேற, இது ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது. அதனால இந்த எம்டினஸை வந்து உடனே வந்து தப்புன்னு நினைக்காம எனக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதும் ஒரு விதத்தில் நல்ல விஷயமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by
2: Joya Lucasin Joy Wale Diwali diamond மற்றும் precious stone jewelry purchase student free 24 carat gold bars மற்றும் cash vouchers பெறுங்கள். Offer valid until 8 November 2026. TNC supply.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: E-invoicing lang compulsory a pannirkanume. Nee thayara?
4: Irukave irukku. Zoho Books.
3: Idenna pudhu software
4: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
3: So all under one roof, correct a?
4: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
7: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
8: அப்போ ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
7: எப்பா கோல்டா, அவ்வளோ காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றேன்.
8: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
7: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
8: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல் சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
7: அட இது நல்லா இருக்கேப்பா. தோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
4: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
8: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
4: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakavirukku.
8: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
9: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
13: This hour of Anbudan Naan is brought to you by
14: Joy Alu Kasin, Joy Wali Diwali. Diamond matrum precious stone jewelry purchase student free 24 karat gold bash matrum cash vouchers perungal. Offer valid until 8th November 2026. TNC supply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து விஷ்ணு மெசேஜ் பண்ணியிருக்காரு, மாடர்ன் லவ் சென்னை படத்திலிருந்து நெஞ்சில் ஒரு மின்னல் சாங் கேட்டிருக்காரு, அவருக்காகவே வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. ஓகே அண்ட் எஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நவராத்திரி ஸ்பெஷல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஜாக்கும் உங்களோட வீட்டுக்கு உங்களோட குழு தீமெல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டே இருக்கோம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து வேற லெவலில் வந்து நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க ஒவ்வொருத்தருமே. ஸோ 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்கள் வீடு நம்ம குழு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் சாய்பா ஜுவல்லர்ஸ். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டு குழு பிக்சர்ஸை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் செலக்ட் பண்ணி இந்த முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் நாங்கள் வருவோம். எல்லா ஜாக்ஸுமே வந்து வரப்போகிறோம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லலாம் உங்கள் ஹாப்பினஸ்ஸை நாங்கள் நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அனுப்புங்க. அப்புறம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் பிளான் பண்ணி அதுக்குன்னு வருவோம். இப்போ எங்களால் வர முடியாது. வேணும்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து போட்டிங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் போட்டு வேணா வரோம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போட நன்றியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நம்மளை எப்பவுமே பிஸியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத எந்த ஒரு தாட்ஸும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமால, அவங்க சொல்ற விஷயத்த நான் வந்து அக்செப்ட் பண்றேன். நம்ம வந்து நம்மளை எப்பவுமே பிஸியாக வச்சுக்கிட்டோன்னா அப்படியே இந்த திருப்தியாக இருக்கும். ஓகே, இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம், அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் புது புது விஷயங்கள்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது, அதில் பிஸியாக வச்சுக்கும்போது அடுத்த ஒரு கரியரை நோக்கி நம்ம போகும்போதும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த அப்படியே ஒரு குட்டி சர்க்கிள் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து நம்மளை ஓகே இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. மறந்து போச்சு ஒரு பழமொழி ஒன்று, ஏதோ ஒரு குதிரை அதுக்குள்ளேயே வந்து ஓடிட்டே இருக்குமா சம்திங், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நான் மறந்து போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து வச்சுப்போம்ல. ஸோ அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஓகே இதே செட் ஆயிரும் போல் அப்படின்னு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். ஓகே, நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நிறைய விஷயங்கள் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும்ல. ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் வந்து பண்ணும்போது பார்க்கும்போது நம்ம ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னு டக்கு நம்மளே வந்து க்வெஷ்சன் பண்ணுவோம். நம்ம ஏன் இதை பண்ணலை முன்னாடி, நம்ம பண்ணியிருக்கணும்ல. ஓகே, இப்போவும் கூட எதுவுமே லேட் ஆகலை, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும்ல. ஆனால் சில பேர் வந்துட்டு இதுக்கு இட்ஸ் ஓகே வயசாயிடுச்சு இனிமேல் என்ன பண்ண அப்படின்னு அதை நகர்த்திக்கிட்டே வந்து போகிறாங்க. இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் கழித்து யோசிச்சு பார்க்கும்போது சே அப்பயாவது நம்ம பண்ணியிருக்கலாம், தோணுச்சே ஆனால் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே இந்த ஃப்ரெண்ட்ஸோட பிளான்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் அப்படின்னா வந்து ஜாலியாக வந்து வெளியில் போகிறது, வீட்டுக்கு மறுபடியும் வரணுமே தனியாக இருக்கணுமே அப்படின்ற மாதிரி எம்டியாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மனுஷனோட இயல்பான ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம பிஸியாக இருக்கிறது நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக, லைக் சம்திங் ஏதோ நம்ம பண்ணுறோம்ல அப்படின்னு ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் சில நேரம் நம்ம ஸ்கெடியூல் இன்னும் கொஞ்சம் எப்பயும் ஓகே ஓ நார்மலாக போகிற மாதிரி இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆக்டிவிட்டியை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அந்த திருப்தி கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட டைமை வந்து எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எது எதுக்கெலாம். சில பேர் சொல்லுவாங்க, காலையில் அது பண்ணேன் இது பண்ணேன், நமக்கு அந்த ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதை கேட்கும்போது. ஆனால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஷேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரி பீப்புள் கிட்டேருந்தே நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் நினச்சோம் அப்படின்னா. பட் இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம்ல, அதை இனிமேல் நமக்கு அப்படி தோணுச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். யார்கிட்டேருந்து எந்த விஷயம் வேணாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தெரியுமா
1: நிறைவேறும்
2: Let's get your business journey started. Al-Ittihad Building, opposite to Dera City Center, Dubai. Contact 050-5122-736.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நேத்து ஸ்வீட் காரம் காபி இந்த சீரீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ அதில் லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படின்னா சுற்றி இருக்கவங்க வந்துட்டு, அச்சோ நீ ஃபீல் பண்ணுறியாம்மா, உனக்கு வந்து பசிக்கலையா, நீ ஏன் லோன்லியாக இருக்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ மற்றவங்க ஒன்று நினச்சிப்பாங்க, நம்ம அந்த மாதிரி நம்ம இருக்கவே மாட்டோம். இதான் மோஸ்ட்லி நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இதில் நம்ம எப்போவுமே வந்து ஹெல்ப்ஃபுல் பர்சனாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், நம்ம வந்து இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கே வந்து ஹெல்ப் வந்து தேவைப்படும், ஹெல்ப் வந்து தேவைப்படும் அப்படின்ற நேரத்தில் அந்த ஒரு விஷயத்த நம்ம அக்செப்டே பண்ண மாட்டோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசே வராத வச்சு. ஸோ நமக்கு ஒன்றுனா நம்ம போய் ஹெல்ப்னு கேட்குறதா, இப்போ நம்மள என்ன நினச்சிருவாங்க, நம்மளை எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் நினச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து நம்மளுக்கே ஒரு சைனா வால் மாதிரி ஒரு விஷயத்த பில்ட் பண்ணி வச்சுட்டு சீன் போட்டுட்ருப்போம் இல்லையா. இது வந்து என்ன பண்ணுறது, அப்படியே பழகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஹெல்த் விஷயத்துலேயும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கெலாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த் கண்டிப்பாக முக்கியம், அதுக்கான கேர் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். எப்போவுமே நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவே மாட்டாங்கல்ல, திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ட்ராவல் பண்ணுவோம், அங்கே வேலை வந்துடும், இங்கே வேலை வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருந்தாலோ சரி, இல்லை ஸ்டிஃப்னஸ் இருந்தாலோ, நெக் பெயின், ஜாயிண்ட் பெயின், மைக்ரெயின், போஸ்ட் ப்ரெக்னன்சி ரிகவரி, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் தூங்கும்போது உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரல, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயி ட்ரீட் ஆயுர்வேதா இருக்காங்க. ஆயி ட்ரீட் ஆயுர்வேதா இப்போது சிலிக்கான் வாய்ஸஸ் அண்ட் டிஐபி பிரான்ச்சஸ் தொடர்ந்து அல்பர்ஷா அர்ஜான்லேயும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0588204172. கூகுளில் கூட நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆயி ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, எனி பாடத்தை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama. Tamil 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடுவா இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
2: We'll be back after a short commercial break.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஹா. த்ரில்லர்?
3: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம ஹாப்பினஸை எப்போவுமே ஃபியூச்சர் கிட்ட விட்டுரும், நீ பார்த்துக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கொஞ்சம் சேலரி மட்டும் கூட வந்தால் நான் பயங்கர ஹாப்பியாயிருவேன், இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் நிம்மதியாயிருவேன், எனக்கு வந்து ப்ரொமோஷன் மட்டும் கிடச்சிருச்சுன்னா என்னை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துமே, அண்ட் முக்கியமாக மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லைஃபே மாறி போயிடும். இந்த மாதிரி ஃப்யூச்சரையே வந்து நோக்கி இது நடந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்மளை அப்பப்போ கொஞ்சமாக ஏமாத்திட்டுருக்கோம்ல. எஸ், ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்துக்காவது நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோமா, லைக் நம்ம ஃபேவரட் சாங் வந்து கேட்கும்போதோ, இல்லை வந்து நமக்கு பிடிச்ச ஃபுட்டை ரசித்து அப்படியே சாப்பிடும்போதோ, இல்லை பிடிச்ச ஒருத்தர் கூட மனசு விட்டு எல்லாத்தையும் கொட்டும் போதோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட மனசு விட்டு சிரிக்கும் போதோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்களா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து இல்லை, ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் அப்பாடா திருப்தியாக இருக்கோம், எனக்கு இந்த இடே நல்லா வந்து போச்சுல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கிராட்டிடியூட் நமக்கு வந்து சில நேரங்களில் வரதுக்கு மறந்து போயிடும். வேணுட்டேவா நினைக்காம இருக்கோம், மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்யூச்சரை பில்ட் பண்ணும்போது ப்ரெசண்ட்டில் இருக்குல்ல, ப்ரெசண்ட்டில் இருக்க இந்த மொமெண்ட் அதையும் வந்து சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும். நாலு பேர் அதை திரும்பி பார்க்கும்போது ஆஹா இது வந்து ஒரு மெமரபிள் டேல மறக்கவே முடியாது, நம்ம அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காவது ஒரு டே கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ கூட நாளையிலேருந்து அப்படி தான் நினைப்போம் இல்லையா, இது நம்மளோட இயல்பு தான், என்ன பண்ணுறது. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக். ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct presented by
6: Vain City Global Grand Prix Launch.
5: The Madras Pavilion OMR Villas. அதுவும் apartment price ல 18th October Sunday Park Regis Hotel near Burjuman Metro ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
5: அன்புடன் நான் brought to you by Ayu Treat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayu Treat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், இவ்வளோ நேரம் நிறைய விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே இருந்தாலும் நம்மளோட மனசையும் கொஞ்சம் பத்திரமாக குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டியதும் நம்மளோட கடமை தான் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. நம்மளோட மனசுக்கு என்ன வேணுங்கிறது எப்போவுமே ஒரு பெரிய விஷயமா இருக்க வேண்டியது கிடையாது. சில கனெக்ஷன்ஸ், சில நேரம் வந்து ரெஸ்டாக இருக்கலாம், சில நேரம் மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கலாம், சில நேரம் நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம், சில நேரம் நம்ம உண்மையான ஃபீலிங்ஸே வந்து ஒரு பயமாக மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். என் லைஃப்ல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எனக்காவது யோசிச்சு பார்க்கணும்ல. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எனக்கு நிஜமாகவே என்ன தேவைப்படுது, அது எனக்கு நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்விகள் வந்து வருது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை நீங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ஒவ்வொருத்தரோட மனசும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இன்னைக்கு நைட் உங்கள் மனசுக்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க, கொஞ்ச நேரம் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க. எல்லாத்தையும் அட் அ டைமில் சால்வ் பண்ண முடியாது தெரியாது, பட் உண்மையிலே வந்து உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் எனக்கு உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களோட லைஃப்பில் வெளியில் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளே எம்டியாக ஃபீல் பண்ண அந்த ஒரு டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது அது எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களோட நீட்ஸை கவனிக்கிறதுக்கு உங்களோட நீட்ஸை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, இது என்னோட க்வெஷ்சன். அண்ட் உங்களுக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து என்ன, ரெஸ்டா இல்லை வந்து ஃப்ரீடமா இல்லை வந்து பீஸா என்ன அப்படின்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம். அதை நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றியா. ஸோ இப்போ அடுத்து உங்ககிட்ட என்ன விஷயம் எனக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுதுன்னா, நிறைய நேரங்களில் நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து இக்னோர் பண்ணிடுறோமோ அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட வந்து நம்ம என்ன பார்ப்போம், எனக்கு வந்து ப்ராப்பரான அஃபெக்ஷன் வந்து கிடைக்கல, ஒரு அட்டென்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல, என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, இப்போ என் ஒர்க் பின்னாடியே வந்து தன்னோட பார்ட்னர் வந்து ஓடுறாங்க, இந்த மாதிரி நிறைய நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போது பாய்ஸ் கிட்ட வந்து அதை கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய ஒய்ஃபை நான் வந்து நல்லா பார்த்துக்கணும், என்னோடய ஃப்யூச்சர் வந்து எங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன், பட் என்னோடய ஒய்ஃப் அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்து வைப்பாங்க. ஸோ காசு பணமாக நான் கேட்டேன், டைம் தான் நான் கேட்குறேன், டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு இந்த பக்கம் சண்டை போடுவாங்க இல்லையா. ஸோ அதே ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கரா, ஏன்னா ஹோம் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதாரண ஒர்க் கிடையாது, அதுக்கு அவங்க அவ்வளோ வந்து ஃபேமிலியை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இல்லையா, அந்த சமைக்கிறதுலையாக இருக்கட்டும், போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து, அண்ட் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நல்லாயிருக்கு அப்படின்னு தன்னோட கணவரோ பசங்களாம் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம். இதுக்கு வந்து 20 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க தான் இல்லையா. இது வந்து பசங்களுக்கு மட்டும்தான் நடக்கணும், பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அந்த பாசம் அப்படின்னு இருக்கிற இடத்துல அந்த பொசசிவ்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்கும், லைக் அட்டென்ஷன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ நம்ம மனசில் இருக்கிறத கேட்குறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே திங்க் பண்ணுறது உண்டு. அதே நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பிரச்சனையை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி சால்வ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். ஸோ அந்த டெக்னிக் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சனை அப்சர்வ் பண்ணுறதுலாம் வரும். கூடவே இத்தனை வருஷம் இருப்பாங்க, உங்களை பற்றி முழுசாக வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க, பட் ஸ்டில் வந்து அந்த பர்சன் வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எந்த விதத்தில் நியாயம், அதனால் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா நீ விட்டு கொடுத்து போ, நான் விட்டு கொடுத்து போ அப்படின்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கவே முடியாது. அந்த பேலன்ஸ் பண்ணி இருக்கிறது தான் கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டாக் டெவலப்பர்ஸ். ஸோ டாக் டெவலப்பர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லணும். எஸ் அபுதாபியில் தமிழ்நாடுஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. அபுதாபியில் நடக்க போகுது இந்த கிராண்ட் ஈவெண்ட். சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் அண்ட் இப்போ வந்து நீங்களும் வந்து வாங்க போகிறீங்க ரொம்பவே ஈஸியாக. 17th and 18th October 2026 வந்து நடக்க இருக்கு. 10 AM டு 7 PM வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. கிராண்ட் மில்லினியமல் அல்வாதால நடக்க இருக்கு. ஸோ நியர் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் அபுதாபியில் டாக் டீமை மீட் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

0: வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நேரம் நிறைய உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு தோணுன விஷயங்களை என் கூட நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய ரெக்வெஸ்ட். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபிஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் தமிழ் எஃப்எம்மோட நீங்கள் கனெக்டடாக இருக்க முடியும். அண்ட் நீங்கள் லோன்லியாக தனிமையாக வந்து இருக்கேனே அப்படின்லாம் நீங்கள் ஃபீலே பண்ணவே கூடாது. ஓகே, அண்ட் எஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு கொடுத்துட்டு நானும் கிளம்புறேன். அண்ட் நாளைக்கு இதே டைம் 8 to 11 உங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் வந்து நான் மீட் பண்ணுறேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ஃப்ரைடே இல்லை, ஆக்சுவலாக இன்றைக்கே எங்கள் எல்லாருக்குமே தோணிட்டு இருந்தது, எனக்கு ஏதோ ஃப்ரைடே வீக்கெண்ட் மாதிரியே வந்து தோணுச்சு. இல்லை, ஒன் மோர் டே இருக்குது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா ஃபார் இன்ஃபர்மேஷன், எஸ் நாளைக்கு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. வீட்டில் எல்லாருக்கும் பேசிடுங்க. ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dunya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முஸ்லிமாக மதம் மாறியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் கொள்கையை உறுதி செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாத்துக்கு மதம் மாறிய 7 முஸ்லிம் பிரிவினரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம்கள் என்று அங்கீகரித்து அவர்களுக்கு தமிழக அரசு இட ஒதுக்கீடு வழங்கியது. தமிழக அரசின் இந்த முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி கே மிஸ்ரா, ஸ்ரீ சந்திரசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து இன்று உத்தரவிட்டது. இஸ்லாமிய மதத்தை தழுவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இட ஒதுக்கீட்டு உரிமையை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக ரீதியான பின்னடைவு ஒரு நாளிலோ ஒரு தலைமுறையிலோ ஏற்படுவதல்ல, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்த சமூக கட்டமைப்பினால் அடைந்தது. மதம் மாறுவதாலேயே அது மறைந்து விடுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவே சமூக யதார்த்தமாக இருக்கும் நிலையில் இஸ்லாமை தழுவிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிசி பிரிவுக்கான இட ஒதுக்கீடு அளிக்க தேவையில்லை எனும் மாண்பமை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது என்று மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக இத்தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருந்து இஸ்லாம் மதத்தை ஏற்பவர்களின் இட ஒதுக்கீட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கொளத்தூரில் எஸ்ஐஆர் மூலம் மு க ஸ்டாலின் குறிவைக்கப்பட்டார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி இன்று சென்னை எழும்பூரில் ஆளும் தாவைக்காவை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெறுவது கடினம் என எனக்கு ஒரு பெண்மணி தொலைபேசியில் அறிவித்தார். நான் அதை முதலில் அலட்சியம் செய்தேன், பின்னர் உங்களுக்கு எதிராக சதி நடக்கின்றது என்று ஸ்டாலினிடம் சொன்னேன் என்றும் கூறினார். பின்னர் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெறுவது கடினம் என ஸ்டாலினிடமும் சேகர் பாபுவிடமும் சொன்னேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். நீங்கள் ஏன் தொகுதி மாறி நிற்கக்கூடாது என்று ஸ்டாலினிடம் கேட்டேன், ஆனால் அனைத்தையும் சரியாக உறுதிப்படுத்தி விட்டோம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றனர். தேர்தலுக்கு முன்பே இந்த எச்சரிக்கை நம் கவனத்துக்கு வந்தது என்பதை சுட்டிக்காட்டவே இதை சொல்கின்றேன் என்று திருமாவளவன் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனு குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமாருக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இந்த மனுவில் தேர்தல் ஆணையர்கள் சுப்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோரின் பங்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் எழுப்பப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்பதே இந்த நோட்டீஸின் முக்கிய நோக்கமாகும். இந்தியாவில் வாக்காளர் பட்டியல்களில் இருந்து பெருமளவில் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டாக மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் உள்ளிட்டோரிடம் விளக்கம் கோரியுள்ளது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி டெல்லியில் நாளை நடத்தவுள்ள மூவர்ணக்கொடி போராட்டத்துக்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமாரை மத்திய அரசு பாதுகாப்பதாக அபிஜித் தீப்கே குற்றம் சாட்டியுள்ளார். ஜந்தர் மந்தரில் மூவர்ண கொடியை அசைத்ததை குற்றம் என நரேந்திர மோடி அரசு கூறுகின்றது. யாருக்காக? கியானேஷ்குமாருக்காக என்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார். போராட்டங்களை ஒடுக்க டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்கும் வகையில் ரயில்வேயை மூடி, மெட்ரோவை மூடி, டெல்லியை எல்லையாக மாற்றியுள்ளது மோடி அரசு. யாருக்காக? கியானேஷ்குமார் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை விரும்பும் பொருத்தமான எந்த ஒரு வழியிலும் ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளதென்று அதன் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் சொனாலி ஜெயின் சந்திரா தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதிய கூட்டத்தின் போது ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர், இலங்கையின் பேரண்ட பொருளாதார சூழல் பெருமளவில் மேம்பட்டுள்ளது என்று கூறினார். அதன் நிதி செயல்திறன் மிகவும் வலுவாக உள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் ஆளுகை உள்ளிட்ட கட்டமைப்பு சார்ந்த முக்கிய விடயங்களிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மாத தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதியம் தனது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 7வது மீளாய்வில் இலங்கையுடன் ஊழியர் மட்ட உடன்பாட்டை எட்டியது. இது சுமார் 345 மில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்குவதற்கு வழிவகுக்கும். இந்த மீளாய்வு நிறைவடைந்ததும் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் சிறப்பு வரைபட உரிமைகளுக்கு சமமான சுமார் 345 மில்லியன் டாலர்களை பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இறையாண்மை, தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அமீரக மத்திய தேசிய கவுன்சிலின் பாதுகாப்பு உள்துறை மற்றும் வெளியுறவு குழு தலைவர் டாக்டர் அலி ராஷீத் அல் நுஐபி தெரிவித்தார். ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை ஐக்கிய அரபு அமீரகம் தனது சொந்த பாதுகாப்பின் முக்கிய அங்கமாக கருதுவதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் அண்மைய ஹூதி தாக்குதல்களுக்கு எவ்வாறு பதிலளிப்பது, பிற நாடுகளிடம் என்ன வகையான உதவிகளை கோருவது என்பதை சவுதி அரேபியாவை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ரியாத் உள்ளிட்ட சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் உட்பட ஹூதி படையினரின் தாக்குதல்கள் விரிவடைந்து வருகின்றமை தொடர்பில் அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். அல் எலாயிஸ் ரயில் நிலையத்தை ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கும் புதிய நடைபாலம் இன்று திறக்கப்பட்டது. துபாயில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அல் எலாயிஸ் எதிஹாத் ரயில் நிலையத்தையும் ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்தையும் நேரடியாக இணைக்கும் புதிய நடைபாலம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த நடைபாலம் மூலம் ரயில் மற்றும் மெட்ரோ சேவைகளுக்கிடையே பயணிகள் எளிதாக மாறிச் செல்ல முடியும். இது பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையிலான இணைப்பை மேலும் மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் உள்ள பல விமான நிலையங்கள், எண்ணெய் உற்பத்தி மற்றும் சேமிப்பு நிலையங்கள், துறைமுகங்கள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஏமனின் ஹூதி படையினர் பலமுறை தாக்குதல் நடத்த முயன்றதாக சவுதி தலைமையிலான கூட்டணி இன்று தெரிவித்தது. அக்டோபர் மாதத்தில் மட்டும் ரியாத் விமான நிலையத்தை இலக்கு வைத்து 20 ஹூதி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களில் 17 பேர் கொல்லப்பட்டதாகவும் கூட்டணி தெரிவித்துள்ளது. மேலும் ஏமனின் மலைப்பகுதிகளில் நடத்தப்பட்ட நடவடிக்கைகளின் போது 120 மேற்பட்ட ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டதாகவும் ஏராளமான ஏவுகணை மற்றும் ஆயுதங்களை ஏவுவதற்கான ஏவுதளங்களும் அழிக்கப்பட்டதாகவும் கூட்டணி தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் எதிர்வரும் அக்டோபர் 24 நடைபெறவிருந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி அறிவித்தார். ஏமனில் செயற்படும் ஹூதி ஆயுத குழுவினர் சவுதி அரேபியாவையும் அதன் குடிமக்கள் உட்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாகவும் இதனால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பதும் மாநாட்டை ஒத்திவைக்கும் முடிவுக்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள ICC மகளிர் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான தயாரிப்பின் ஒரு பகுதியாக அச்சமின்றி விளையாடுவதுடன் புத்திசாலித்தனமான உத்திகளையும் பின்பற்ற இந்திய அணி திட்டமிட்டுள்ளதாக துணைத் தலைவி ஷஃபாலி வர்மா தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கெதிரான வரலாற்று சிறப்புமிக்க இருதரப்பு T20 சர்வதேச தொடரில் இந்தியா பங்கேற்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் நடைபெறவுள்ளன. இந்த தொடருக்கு முன்பாக ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஷஃபாலி வர்மா, அணியின் திறனை தொடர்ந்து மேம்படுத்துவதிலும் தெளிவான உத்திகளுடன் விளையாடுவதிலும் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். அந்த தொடரில் நாம் அச்சமின்றி விளையாட வேண்டும், அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயற்பட வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே ஆலோசித்துள்ளோம் என்று தெரிவித்தார். மகளிர் சாம்பியன்ஸ் டிராபி வரை இந்த அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஷஃபாலி வர்மா தெறிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
6: இன் அசோசியேஷன் வித்
7: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நீ என்ன பெரிய அப்பா.

0: Atunci chiar se băgă de tine.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct presented by
5: Vain City Global Grand Prix Launch,
4: The Madras Pavilion, OMR Villas, அதுவும் அப்பார்ட்மெண்ட் பிரைஸ்ல. 18th October Sunday, Park Regis Hotel near Burjuman Metro ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111.
5: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Medicine Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Medicine Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, வெறும் 4.90 lakhs-ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே.
2: For details, call 056-415-4242.
5: You are listening to 9.4

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Al Wada, Abu Dhabi.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: நினைச்சுங்க.
1: Two, three, let's rock.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.